0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது தீன் தமிழை தென்றல் திரையேற்றி உங்கள் இல்லங்கள் கழித்து வரும் உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இன்று மே மாதம் 14 திகதி வியாழக்கிழமை. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலையக நேரம் 9:05. 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி இடம்பெறும். 10:45 சைக்கிள் கடை கந்தசாமி நிகழ்ச்சி வானிலை வரும். 11 திரைப்புதிர் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். 12 முதல் 1 வரை உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து மகிழ்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து காலை 9 வரை சிஎம்ஆர் தமிழகமோடு இணைந்து பயணிக்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 11°C இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 26 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்னரவில் அது குறைந்த வெப்பநிலையாக 7°C காணப்படும். இன்றைய பின்னரவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னரவில் தொடர்ந்தும் காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 20 km வேகத்தில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய ஒரு மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 3% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 189.9% காணப்படும். இன்று மே மாதம் 14 இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எமது வாழ்த்துக்கள். ஒலிக்கும் பாடல் நாணயம் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா இணைந்து பாடியது.

0: உலகம் முழுவதும் 101.3
1: கலை நேரம் 9:13.
2: லக்ஷன் கந்தசாமி விடுக்கும் அறிவித்தல். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையிலே HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்டு டவுன் ஹவுஸ் ஒன்றினை 699,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங் 2027. ஃப்ரீ அசைன்மெண்ட், குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000
6: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ். 416-990-2462
7: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
8: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
9: இல்லடா.
8: ஹலோ, காசு வந்ததாடா?
9: இன்னும் வரல காசு.
8: காசு வந்துச்சா?
9: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
10: What's happening? So sad.
11: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
1: கலை நேரம் 9:16. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சாவினுடையதென கூறப்பட்ட கைவிடப்பட்ட வீட்டையும் காணியையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்குமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் போராட்டம் ஒன்றை நடத்தியிருக்கிறது. இலங்கையில் ஆண்டுதோறும் நிகழும் மரணங்களில் சுமார் 6% ஆஸ்மா நோயினால் ஏற்படுவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள். கொல்கத்தாவில் தேர்தலுக்கு பின்னரான வன்முறை தொடர்பான வழக்கில் வக்கீலுடையில் வாதிட வந்த மம்தா பானர்ஜியை நோக்கி சில வழக்கறிஞர்கள் திருடி என கோஷமிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆல்பர்டா இருப்பதற்கு கனடாவே சிறந்த இடம் என மாக்கானி கூறியிருக்கிறார். ஆல்பர்டா பிரிவினைக்கு வாக்கெடுப்பு கோரும் மனு ஒன்றை நீதிமன்றம் நிராகரித்த நிலையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார். சைபர் குற்றவாளிகளால் ஆசிய நாடொன்றிலிருந்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வங்கியொன்றில் வைப்பிட சென்றபோது ஓமான் காவல்துறையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். CMR தமிழகம் செய்திச் சுருக்கம் கேட்டீர்கள்.
2: கனேடிய தமிழர் சமூகம், கனேடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தல். 2009 தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான எம்மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. அக்காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்பிற்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் சமமிற்கும் ஒரு நாளாக மே 18 தேதி அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த முறை இந்த நிகழ்வு 2 நிகழ்வுகளாக நடைபெறவிருக்கின்றன. முதல் நிகழ்வு மே 18 திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, இலக்கம் 9050 பிரமிளா ரோட் செங்கூசிப்பாக்கில் அமைந்திருக்கின்ற தமிழ் இனவழிப்பு நினைவு தூபியிலும், 2 நிகழ்வு மாலை 6 மணிக்கு ஸ்காப்ரோ டவுன் சென்டர் அருகில் அமைந்திருக்கின்ற ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலும் நடைபெறும். அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகமும் கனடிய தமிழர் மாணவர் சமூகமும் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 437-431-9303 அல்லது 647-914-2178. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 437-431-9303 அல்லது 647-914-2178. கனடிய தமிழர் சமூகமும் கனடிய தமிழர் மாணவர் சமூகமும் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
7: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
12: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
7: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
12: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
7: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
12: 416-271-5992.
7: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
0: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
2: நிகழ்ச்சியில் ஒழிக்கும் அடுத்த பாடல் ஆடுகளம் திரைப்படத்திற்காக வேல்முருகன் பாடியது. பாடல் காணிசை ஜி வி பிரகாஷ், பாடல் வரிகள் ஏகாதசி.

0: கலைக நேரம் 9:25.
1: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் அமைந்திருக்கின்ற கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சீலின் விலை விவரங்களை மே மாதம் 16-17 தேதி சனியாற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 9052-3092-9494-9052-3092-9494.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
3: தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே, உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்டு காயின்ஸ், பார், அவுன்சஸை வாங்கவும் விற்கவும் எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். அத்துடன் எங்களின் முக்கியமான சேவையான உங்கள் நகையின் தூய்மையை பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்களையும் பெறலாம். தங்க நகைகளை கோல்டு பாராகவும் மாற்றிக்கொள்ளலாம். பாருங்கள் எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை, சிறந்த ஆஃபர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ் அழையுங்கள். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. கலைஞர் நேரம் 9:22. நேர்கள் 9:30 இலங்கை இந்திய செய்தி அறிக்கையை கேட்கலாம். ஒலிக்கும் பாடல் ரணபாலி திரைப்படத்திற்காக ஸ்வேதா மோகன் கார்த்திக் இணைந்து பாடிய பாடலுக்கான இசை அஜய் அத்தோல்.

நேரம். நேரம், நேரம். நேரம் இரவு 9:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றம் விடுத்த உத்தரவு ஒன்றினை அவமதித்த குற்றச்சாட்டின் தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளருக்கு 6 ஆண்டுகள் கடூரிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட சகல பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் விஜய் போட்டியிட்டு ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி வெற்றிடமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு பேருந்துகளில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் வதந்திகள் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்திருக்கிறது.

0: இலங்கை செய்திகள்.
1: முள்ளிவாய்க்கால நினைவேந்தல் வாரத்தினை முன்னிட்டு யாழ் மாநகர சபையின் இன்றைய மாதாந்த அமர்வின் போது உயிரிழந்த மக்களுக்கு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. சபையின் இன்றைய அமர்வு ஆரம்பமாவதற்கு முன்னதாக போரில் உயிரிழந்த பொதுமக்களின் நினைவாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. மாநகர சபை முதல்வர் தலைமையில் உறுப்பினர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் அனைவரும் மலர் அஞ்சலியை செலுத்தினார்கள். நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இடங்களிலும் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் மற்றும் நினைவேந்தல் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை மீறி குடிநீர் போத்தல்களை அதிக விலைக்கு விற்பனை செய்த மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த இரண்டு சுற்றுலா விடுதிகளுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மாத்தறை நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பயன்பாட்டாளர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய மாத்தறை மாவட்ட அலுவலக அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்புகளின் போதே இந்த மோசடி அம்பலமானது. இது தொடர்பான வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைகளின் போது குறித்த விடுதிகள் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பல மடங்கு அதிக விலைக்கு குடிநீரை

0: வேண்டிய நிலையில் அதனை 300 ரூபாவுக்கு பிற்பனை செய்திருக்கிறார்கள். நிர்ணய விலையை மீறி நுகர்வோரை சுரண்டும் வர்த்தக நிலையங்கள் மற்றும் உணவகங்களுக்கு எதிராக தொடர்ந்தும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பயன்பாட்டாளர் விவகார அதிகார சபை எச்சரித்திருக்கிறது. இரண்டாயிரத்தி 2024 ஆண்டு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் தேசிய கல்வி நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் IGS பிரேமதிலக்காவுக்கு உயர்நீதிமன்றம் கடுமையான தண்டனையை வழங்கியிருக்கிறது. குற்றவாளியாக காணப்பட்ட IGS பிரேமதிலக்காவுக்கு 6 ஆண்டுகள் கடுடைய சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அத்துடன் அவருக்கு 3 மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபராத தொகை செலுத்த தவறினால் மேலதிகமாக 1 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழங்கிய கட்டளையை செயற்படுத்த தவறியதன் மூலம் அவர் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக கூறி அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. தலைமை நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேனா உள்ளிட்ட 3 கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் குழுவினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்திய கடற்படையின் நட்புறவு பாலங்களை உருவாக்க முயற்சியின் தொடர்ச்சியாக 16 நாடுகளைச் சேர்ந்த பல்தேசிய குழுவினருடன் INS சுனைனா எனப்படும் IOS சாகர் கப்பல் நாளை கொழும்பை வந்தடையவிருக்கிறது. இத்தகவலை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகராலயம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி பங்களாதேஷ், இந்தோனேஷியா, கென்யா, மலேசியா, மாலைத்தீவு, மொரிஷியஸ், மொசாம்பிக், மியன்மார், சிங்கப்பூர், சீசெல்ஸ், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, தான்சானியா, தாய்லாந்து, தீமோர் லெஸ்டே மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இதில் இணைந்திருக்கிறார்கள். இந்திய கடற்படை பயிற்சி நிறுவனங்களில் கூட்டு துறைமுக பயிற்சிகளை முடித்த பின்னர் 2026 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மும்பையிலிருந்து இந்த பயணம் ஆரம்பமானது. தனது பயிற்சியின் பின்னர் இந்த கப்பல் மேற்கொள்ளும் 7வது பயணம் இதுவாகும். கடற்படை நடவடிக்கைகள், தகவல் தொடர்பு நடைமுறைகள், கடலில் உயிர் பாதுகாப்பு, தீயணைப்பு, சேதத்தடுப்பு, தேடுதல் மற்றும் கைப்பற்றுதல் நடவடிக்கைகள் மற்றும் மேம்பட்ட கப்பல் கட்டுப்பாட்டு பயிற்சிகள் போன்ற பல விசேட பிரிவுகள் இப்பயிற்சியில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன. ஹேட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட சகல பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய மாகாண கல்வி செயலாளர் இதனை உறுதிப்படுத்தினார். சீரற்ற வானிலை காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பு கருதியே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே நாளைய தினம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை ஏனைய விடயங்களுக்காக பாடசாலைகளுக்கு அழைப்பதனையும் தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
1: இந்திய செய்திகள்.
0: தமிழக முதல்வர் விஜய் போட்டியிட்டு ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி வெற்றிடமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் தனது MLA பதவியை ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி வெற்றிடமாக உள்ளதாக தமிழ்நாடு அரசு இதழில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி வரை முன்னாள் சபாநாயகர் அப்பாவு சபாநாயகர் பொறுப்பில் இருந்ததால் அவர் விஜயின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் நடத்த பணிகளை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக அரசு பேருந்துகளில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் வதந்திகள் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்திருக்கிறது. கடந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகளிர் விடியல் பயணத்திட்டத்தின் அரசு மாநகர பேருந்துகளில் மகளிர் கட்டணமின்றி பயணித்து வருகின்றனர். ஆனாலும் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வருகிறது. இந்த நிலையில் பேருந்து பயண திட்டத்தை நிறுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து எந்த ஒரு அரசாணையோ அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்போ வெளியிடப்படவில்லை என தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்திருக்கிறது.

தமிழ்நாட்டில் திமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் இந்திய கூட்டணியில் தனித்தனியாக செயல்படலாம் என கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு மாநிலங்களில் தனித்தனியாக செயல்படுகின்றனர். இந்தியா கூட்டணிக்கு திமுகவும் தமிழக வெற்றிக் கழகமும் வர வேண்டும். நாடாளுமன்றத்தில் இருக்கை மாற்றியதற்கு ஒரு சிறிய கோபமும் திமுகவுக்கு இருக்கலாம். விஜய் முதன் முதலாக சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுக்க வேண்டும். எடுத்தவுடன் அனுபவம் வந்துவிடாது. போக போகத்தான் அனைவருக்கும் அனுபவம் வரும். இரண்டு மூன்று நாட்களிலேயே விமர்சனம் வைப்பது தேவையில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாக பிரிந்ததற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியாகவும் இருக்கலாம் என்றும் இந்திய சூழலாகவும் இருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டார். எடப்பாடி தலைமையில் நான்கு தேர்தல்களில் தொடர் தோல்வியை அடைந்துள்ளது. அதிமுக மூன்றாவது கட்சியாக தள்ளப்பட்டிருக்கிறது. சரித்திரத்தில் அதிமுக மூன்றாவது கட்சியாக இருந்ததில்லை. இனி வருங்காலங்களில் எடப்பாடி தலைமையில் வர முடியுமா என்ற சந்தேகத்தில் இப்படி நடந்திருக்கலாம் என அவர் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றம் விடுத்த உத்தரவு ஒன்றினை அவமதித்த குற்றச்சாட்டில் தேசிய கல்வி நிறுவகத்தின் முன்னாள் பணிப்பாளருக்கு 6 ஆண்டுகள் கடூரிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சீரற்ற வானிலை காரணமாக ஹட்டன் கல்வி வளையத்திற்கு உட்பட்ட சகல பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் விஜய் போட்டியிட்டு ராஜினாமா செய்த திருச்சி கிழக்கு தொகுதி வெற்றிடமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு பேருந்துகளில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை நிறுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் வதந்திகள் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்திருக்கிறது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழகமின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. கலைக நேரம் 9:42. ஒலிக்கும் பாடல் பாபு ஜெயகாந்தன் பாடியது. பாடல் காணிசை முகமது ரம்சி. பாடல் வரிகள் இரட்டைப்பாதை சேகர்.

0: ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல். அனைத்து தெரிவுகளும் 80 வரையிலான அதிரடி தள்ளுபடி விலையில். அழகான காஞ்சிபுரம் சேரிகள், மைசூர் சில்க், பனாரஸ் சாஃப்ட் சில்க் சாரிகள் மற்றும் ஃபேன்சி சாரிகள் அனைத்தும் 40-70% வரையிலான சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. மேலும் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ், பிரைடல் லெஹங்காஸ், சல்வார் செட்ஸ் அனைத்தும் 50-80% வரையிலான அசத்தலான தள்ளுபடிகள். பிளவுஸ்கள் வெறும் $5-15 வரை மாத்திரமே. அண்டர்ஸ்கர்ட், ஷேப்வேர், நைட்வேர், லெகிங்ஸ் எல்லாமே எங்கும் கிடைக்காத அதிரடி விலையில். ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷர்வானி, வேஷ்டி, கிட்ஸ்வேர் கூட சிறப்பு தள்ளுபடியில் காத்திருக்கின்றன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் இலக்கம் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்டில். ஏசியன்ஸ் 416-438-6568 416-438-6568 ஏசியன்ஸ் தி ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் த என்டையர் ஃபேமிலி.
1: உலகம் முழுவதும் 101.3
0: கலைய நேரம் 9:45. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துவிடலாம். 10 °C இருக்கிறது. முகில்மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 20 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 7 °C காணப்படும். இன்றைய பின்றவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவிலும் காற்று வடக்கு நோக்கி 20 km வேகத்தில் வீசும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. மே மாதம் 15-ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 19 °C காணப்படும். நாளை பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய பிரகாசமான நாளாக இருக்கப் போகிறது. நாளைய பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். அதிகுறைந்த வெப்பநிலையாக 9 °C காணப்படும். அதேபோல் சனிக்கிழமை மே மாதம் 16-ஆம் தேதி பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 23 °C காணப்படும். சூரிய ஒளி நிரம்பி காணப்பட்டாலும் ஆங்காங்கே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் பின்னரவிலும் கூட அதிகுறைந்த வெப்பநிலையாக 13 °C காணப்படும். அன்றைய பின்னரவில் சில இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் ஏற்படும் விலைகளில் சிறியொரு மாற்றம் இருக்கிறது. மகிழ்ச்சியான மாற்றம் தான். 3% குறைகிறது. 3% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 189.9% இருக்கப் போகிறது. ஒலிக்கும் பாடல் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ், வாணி ஜெயராம். பாடல் காணிசை இசைஞானி இளையராஜா.

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸ் இன் மாபெரும் மெகா சேல். டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 சைபர் 1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் mega sale.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும் இலவசம்.
4: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.

0: CMR Tamil FM 103.3 www.cmr.fm துல்லியத்தில் துள்ளும் தமிழ்.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
4: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தியாசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் உள்ள 26 பேரை பொது சுகாதார அதிகாரிகள் தொடர்பு கொண்டு ஆன்டா வைரஸ் அறிகுறிகளை கண்காணித்து வருவதாகவும், இருப்பினும் அவர்கள் குறைந்த ஆபத்து உடையவர்களாக கருதப்படுவதாகவும் கனடாவின் தலைமை மருத்துவ சுகாதார அதிகாரி தெரிவித்திருக்கிறார். 2013 ஆண்டில் கியூபெக்கின் லாக் மெகாண்டிக் பகுதியில் 47 உயிர்களை பலிகொண்ட ரயில் விபத்து தொடர்பான அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் கனடியன் பசிபிக் ரயில்வே நிறுவனம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளைப் பிரிவின் தளபதியான அட்மிரல் பிராட் கூப்பர் ஈரானுடனான போர் தொடங்கியதிலிருந்து தனது முதல் சாட்சியத்தை அளிப்பதற்காக இன்று செனட் ஆயுத சேவைகள் குழுவின் முன்னிலையாகவிருக்கிறார். ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நேரடி தொடர்பு இருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியிருக்கிறாா்.

0: கனேடிய செய்திகள்.
1: நாடு முழுவதும் உள்ள 26 பேரை பொது சுகாதார அதிகாரிகள் தொடர்பு கொண்டு ஆன்டா வைரஸ் அறிகுறிகளை கண்காணித்து வருவதாகவும், இருப்பினும் அவர்கள் குறைந்த ஆபத்து உடையவர்களாக கருதப்படுவதாகவும் கனடாவின் தலைமை மருத்துவ சுகாதார அதிகாரி தெரிவித்திருக்கிறார். குறித்த பயணிகள் அனைவரும் ஆன்டா வைரஸ் பாதிப்புள்ள ஒருவருடன் விமானத்தில் பயணம் செய்தவர்கள். ஆனால் அவர்கள் வைரஸ் தொற்றானவர்கள் யாருடனும் நெருங்கிய தொடர்பில் இருக்கவில்லை அல்லது அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கவில்லை என்று வைத்தியர் ஜோஸ் ரீமர் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய பொது சுகாதார அதிகாரிகள் அவர்களை எந்த ஆபத்தும் இல்லாதவர்கள் என்று கருதியிருந்தனர். ஆனால் கனடா ஒரு முன்னெச்சரிக்கை அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறது. மேலும் நாங்கள் அவர்களை எந்த ஆபத்தும் இல்லாதவர்கள் என்று கருதாமல் மிக குறைந்த அல்லது குறைந்த ஆபத்து உடையவர்கள் என்று கருதியுள்ளோம் என தெரிவித்தார். இதேவேளை குறைந்த ஆபத்து உடையவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு பரிந்துரைக்கவில்லை. ஆனால் மாகாண மற்றும் பிராந்திய பொது சுகாதார நிறுவனங்கள் மேலும் விரிவான இடர் மதிப்பீடுகளை செய்யும்போது அவ்வாறு செய்யக்கூடும் என்று ரீமர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சொகுசு கப்பலில் பயணித்தவர்கள் அல்லது விமானத்தில் ஆன்டா வைரஸ் தொற்று ஒருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள் என்பதால் 9 பேர் அதிக ஆபத்துள்ள தொடர்பாளர்களாக வகைப்படுத்தப்பட்டு ஒன்டாரியோ, ஆல்பர்ட்டா மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்று வைத்தியர் ரீமர் மேலும் தெரிவித்தார். 2013 கியூபெக்கின் லாக் மெகண்டிக் பகுதியில் 47 உயிர்களை பலிகொண்ட ரயில் விபத்து தொடர்பான அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் கனேடியன் பசிபிக் ரயில்வே நிறுவனம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட பல தரப்பினர் இந்த விபத்தில் ரயில்வே நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர முயன்றனர். ஆனால் உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரயில்வே நிறுவனம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கனடாவின் உச்சநீதிமன்றம் இந்த மேன்முறையீட்டை விசாரிக்க மறுத்துவிட்டது. 2023 ஜூலை 6 தேதியன்று லாக் மெகண்டிக்கின் மையப்பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த ஒரு ரயில் தடம் புரண்டது. அதன் எண்ணெய் தாங்கிகள் வெடித்து சிதறியதில் நகரத்தின் மையப்பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டது. பல்வேறு தரப்பினருக்கு இடையேயான ஒரு ஒப்பந்தத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அந்த ரயிலை இயக்கிய திவாலான நிறுவனமான மொன்ட்ரியல் மெயின் டு அட்லாண்டிக் ரயில்வேயின் கடன் வழங்குநர்களாக $460 மில்லியன் இழப்பீடு நிதி வழங்க உத்தரவிடப்பட்டது. 2023 கனடியன் பசிபிக் கான்சஸ் சிட்டி என பெயர் மாற்றப்பட்ட கனடியன் பசிபிக் நிறுவனம் இந்த துயர சம்பவத்திற்கு தங்களுக்கும் பொறுப்பில்லை என்று கூறி அந்த நிதியில் பணம் செலுத்த மறுத்துவிட்டது. வடக்கு டகோட்டாவிலிருந்து நியூ பிரான்சிவுக்கு எண்ணெய் அனுப்பிய சிபி நிறுவனம் பயணத்தின் இறுதிக்கட்டத்தில் கொண்டு செல்லப்பட்ட எண்ணெய் தவறாக லேபிள் ஒட்டப்பட்டிருந்தது குறித்து மொன்ட்ரியல் மெயின் ரூ அட்லாண்டிக் ரயில்வேக்கு தெரிவிக்க தவறிவிட்டது என்று மனுதாரர்கள் வாதிட்டனர். வழங்கப்போல் இந்த வழக்கை விசாரிக்க மறுத்த நாட்டின் உச்சநீதிமன்றம் தனது முடிவிற்கான காரணங்களை முன்வைக்கவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: உலக செய்திகள்.
1: டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன தலைவர் ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையேயான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து தாய்வான் மீதான அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். ஏபி செய்தி ஊடகத்தின் அறிக்கையின்படி தன்னாட்சி பெற்ற அந்த தீவின் நிலை குறித்து விவாதிக்கப்பட்டாலும் அமெரிக்காவின் அடிப்படை கொள்கை மாற்றமின்றி அப்படியே உள்ளதென்று ரூபியோ தெளிவுபடுத்தியிருக்கிறார். ராஜதந்திர பரிமாற்றங்களின் போது சீன அதிகாரிகள் தைவான் மீதான தங்கள் உரிமைக்கோர்களை வழக்கமாக முன்வைப்பார்கள் என்று குறிப்பிட்ட ரூபியோ, ஆனால் மிக அண்மையில் நடந்த சந்திப்பின் போது இந்த விவாதங்கள் எந்த கொள்கை மாற்றங்களுக்கும் வழிவகுக்கவில்லை என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்க மத்திய கட்டளைப் பிரிவின் தளபதியான அட்மிரல் பிராட் கூப்பர் ஈரானுடனான போர் தொடங்கியதிலிருந்து தனது முதல் சாட்சியத்தை அளிப்பதற்காக இன்று வியாழக்கிழமை செனட் ஆயுத சேவைகள் குழுவின் முன் முன்னிலையானார். அசோசியேட்டட் பிரஸ் வெளியிட்ட அறிக்கையின்படி மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்கா முழுவதும் நடைபெறும் இராணுவ நடவடிக்கைகளின் மீளாய்வை மையமாக கொண்ட இந்த முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணை நடைபெறுகிறது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் 2027 இதுவரை இல்லாத அளவிற்கு 1.5 trillion மதிப்பிலான பாதுகாப்பு நிதி ஒதுக்கீட்டை முன்மொழிந்துள்ள நிலையில் இந்த சாட்சியம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மோதலின் தற்போதைய நிலை தொடர்பான பல முக்கிய பிரச்சினைகள் குறித்து செனட் உறுப்பினர்கள் அட்மிரல் கூப்பரிடம் தீவிரமாக கேள்வி எழுப்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நேரடி தொடர்பு இருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியிருக்கிறார். அத்துடன் இஸ்ரேலுடனான தனது உறவை அமீரகம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். புதுடில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இதுகுறித்து அவரது உத்தியோகபூர்வ டெலிகிராம் கணக்கிலும் பதிவிடப்பட்டிருக்கிறது. எமது நாட்டுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகம் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறது. எமக்கு எதிராக பீரங்கி தாக்குதல்களை நடத்தவும் இராணுவ உபகரணங்களை பயன்படுத்தவும் அவர்கள் தமது நிலப்பரப்பை அனுமதித்திருக்கிறார்கள் என ராக்சி தெரிவித்தார். 2020 இஸ்ரேலுடன் ஐக்கிய அரபு அமீரகம் ஏற்படுத்திக் கொண்ட உறவை அவர் கடுமையாக சாடினார். இஸ்ரேலியர்களுடனான உங்கள் கூட்டணி உங்களுக்கு பாதுகாப்பை வழங்கவில்லை, எனவே ஈரான் தொடர்பான உங்கள் கொள்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள் என அவர் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பேசியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது.
0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இலங்கையில் எதிர்வரும் ஜூன் மாதம் நடைபெறவிருக்கின்ற ஒருநாள் முத்தரப்பு தொடருக்கான இந்திய ஏ கிரிக்கெட் அணியை இந்திய ஆடவர் தேர்வுக்குழு அறிவித்திருக்கிறது. இந்த முத்தரப்பு ஒருநாள் தொடரில் போட்டியை நடத்தும் இலங்கை ஏ, இந்தியா ஏ மற்றும் ஆப்கானிஸ்தான் ஏ ஆகிய அணிகள் பங்கேற்கின்றன. இந்த தொடரின் அனைத்து போட்டிகளும் தம்புளையில் நடைபெறவிருக்கின்றன. இளம் அதிரடி வீரர் திலக் வர்மா இந்திய அணியின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ரியான் ஃபராக் துணைத் தலைவராக செயற்படுவார். அணியின் விக்கெட் காப்பாளர்களாக பிரப்சிம்ரன் சிங் மற்றும் குமார் குஷாக்டா ஆகியோர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை முத்தரப்பு ஒருநாள் தொடரை தொடர்ந்து இலங்கை ஏ மற்றும் இந்திய ஏ அணிகளுக்கு இடையிலான 2 பலநாள் போட்டிகள் காலியில் நடைபெறவிருக்கின்றன. இந்த போட்டிகளுக்கான சிவப்பு பந்து கிரிக்கெட் அணி விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் உள்ள 26 பொது சுகாதார அதிகாரிகள் தொடர்பு கொண்டு ஆன்டா வைரஸ் அறிகுறிகளை கண்காணித்து வருவதாகவும் இருப்பினும் அவர்கள் குறைந்த ஆபத்து உடையவர்களாக கருதப்படுவதாகவும் கனடாவின் தலைமை மருத்துவ சுகாதார அதிகாரி தெரிவித்திருக்கிறார். 2013 கியூபெக்கின் லாக் மெகண்டிக் பகுதியில் 47 உயிர்களை பலிகொண்ட ரயில் விபத்து தொடர்பான அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் கனேடியன் பசிபிக் ரயில்வே நிறுவனம் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க மத்திய கட்டளைப் பிரிவின் தளபதியான அட்மிரல் பிராட் கூப்பர் ஈரானுடனான போர் தொடங்கியதிலிருந்து தனது முதல் சாட்சியத்தை அளிப்பதற்காக வியாழக்கிழமையன்று செனட் ஆயுத சேவைகள் குழுவின் முன் முன்னிலையானார். ஈரான் மீதான இராணுவ தாக்குதல்களில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நேரடி தொடர்பு இருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியிருக்கிறார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இந்த இரவு செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியறிக்கை காலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: கலைக நேரம் 10:11. நேர்கள் கேட்கின்றபது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றத்தின் வருடாந்த தமிழ் திறன் போட்டிகள் மே மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 6-4-7-2-2-4-8-8-7-1.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: கலையரங்க நேரம் இரவு 10:12. நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை தொடர்ந்து 10°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில்மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 12 km பகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் குறைந்த வெப்பநிலையாக 7°C காணப்படும். இன்றைய பின்றவிலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: கெனடிய தமிழர் சமூகம் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தல். 2009 தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான இம்மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 முடிவடைந்திருக்கின்றன. அக்காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்பிற்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் சமமிற்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த முறை இந்த நிகழ்வு 2 நடைபெறவிருக்கின்றன. முதல் நிகழ்வு மே 18 திங்கட்கிழமை காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை. இலக்கம் 9050 பிரமிளா ரோட் செங்கூசிப்பாக்கில் அமைந்திருக்கின்ற தமிழ் இனவழிப்பு நினைவு தூபியிலும். 2 நிகழ்வு மாலை 6 ஸ்காப்ரோ டவுன் சென்டர் அருகில் அமைந்திருக்கின்ற ஆல்பர்ட் கேம்பல் சதுக்கத்திலும் நடைபெறும். அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகமும் கனடிய தமிழர் மாணவர் சமூகமும் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 437-431-9303 அல்லது 647-914-2178. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கங்கள் 437-431-9303 அல்லது 647-914-2178. கனடிய தமிழர் சமூகமும் கனடிய தமிழர் மாணவர் சமூகமும் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள்.
0: சிஎம் தமிழ் எஃப்எம் 101.3. கலைஞர் நேரம் இரவு 10:15.
2: நாங்கள் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: ஒலிக்கும் பாடல் கிட்டார் வாத்திய கலைஞர் நடா ஜெயதேவன் அவரோடு இணைந்து சுவல்யா பாடியிருக்கிறார்கள். பாடல்கான இசை கிரிதரன் குணரத்னம், பாடல் வரிகள் மோகனச்சந்திரன் பாலசுந்தரம். பாடல் சங்கவி இசைத்தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது.

0: தொண்ணூறுகளில் பல மேடைகளில் தனது கிட்டார் வாத்தியத்தால் பலரையும் கவர்ந்த ஒரு சிறந்த ஒரு கலைஞர். பின்னர் அவர் கிட்டார் வாத்தியத்தை பல இளைய தலைமுறையினருக்கும் பயிற்றுவித்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. அதேபோல் இந்த பாடலை அவரோடு இணைந்து பாடியவர் சுகல்யா ரகுநாதன் தற்பொழுதும் கூட அடுத்த தலைமுறையினருக்கு கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி பயிற்றுவித்து வருகின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரும் ஒரு மிக பிரபலமான பாடகர், பல பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதேபோல் கிரிதரன் குணரத்னம் கனடிய மண்ணிலே 1990களிலே பல இசைத்தட்டுக்களை வெளியிட்டவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. கலைஞர் நேரம் 10:21.
1: லக்ஷன் கந்தசாமி விடுக்கும் அறிவித்தல். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையிலே HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்டு டவுன் ஹவுஸ் ஒன்றினை 699,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ்கள் க்ளோசிங் 2027. ஃப்ரீ அசைன்மெண்ட், குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதால் முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $800,000 டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களுக்கும் பதிவுகளுக்கும் அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jeeva Jewelers.
5: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
0: கலைஞரம் 10:23. ஒலிக்கும் பாடல் யாசின் நிசார், சுப்லாஷினி ஆகியோர் இணைந்து பாடியது. பாடல் கணிசை ஜிப்ரன்.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும். ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6476244165.
1: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da. Tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam. First and second mortgage. Refinance. First home buyers. Debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradeep Selvam. 416-268-0155. 416-268-0155.
5: தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளே, உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்டு காயின்ஸ், பார், அவுன்சஸை வாங்கவும் விற்கவும் எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். அத்துடன் எங்களின் முக்கியமான சேவையான உங்கள் நகையின் தூய்மையை பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்களையும் பெறலாம். தங்க நகைகளை கோல்டு பாராகவும் மாற்றிக்கொள்ளலாம். வாருங்கள் எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை, சிறந்த ஆஃபர்களை பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் சந்திப்பில் எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ். அழையுங்கள் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். எலைட்கோ கோல்டு ட்ரேடர்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்து விடலாம். 10°C இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 12 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. கலையக நேரம் 10:30. நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றைய செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் எங்களோடு வழங்கிய போலவே இணைந்து கொள்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தி என்ன பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்றும் கூட எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் சர்மா அணிந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் சர்மா.
1: வணக்கம் வணக்கம் கமல் பாரதி, வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், இன்று நாங்கள் கனடாவிலே நடைபெற்ற இரண்டு விடயங்களை பற்றி உரையாடப் போகின்றோம். இன்று அல்பர்டா மாகாணத்திலே அவர்களுடைய அந்த தனிநாட்டு கோரிக்கையை ஒரு நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. பழங்குடியினரிடம் விசாரித்து விட்டு அவர்களுடைய ஒத்துழைப்பை எடுத்துக்கொண்டு பாருங்கள் என்ற ஒரு தகவலை கூறி அந்த அவர்களுடைய மனுவை அந்த நீதிமன்றம் நீதிபதி நிராகரித்திருக்கிறார். அதனை அடுத்து பிரதமர் மார்க் கானி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அல்பர்டாவுக்கு சிறந்த இடம் கனடாவே என்ற ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய கருத்து என்ன?
1: நிச்சயமாக இது ஒரு பதட்டத்துடன் பார்க்கப்பட்ட விவகாரம் என்று சொன்னால், இவ்வாறான ஒரு அந்த மொழியை, அதாவது உடனே கிள்ளி எறிய வேண்டும் என்கின்ற ஆவல் அனைவருக்கும் இருந்தது என்று சொன்னால், கனடாவின் நான்காவது பெரிய மாகாணமாக இருந்தாலும் அல்பர்டா தான் கனடாவை இயக்குகின்ற ஒரு மாகாணமாக அல்லது தலைப்பிள்ளையாக இருக்கின்றது என்று கூறலாம். இப்பொழுது நாங்கள் ஒன்றாரியோவை எடுத்துமாக இருந்தால், ஒன்றாரியோவில் தான் பாராளுமன்றம் மற்றும் அதன் தொழில்துறை போன்றவை பல இத்தியாதிகள் விரிவடைந்திருந்தாலும், இந்த இயற்கை தந்த வளங்களால் பெரும்பாலான வளத்தை கொண்ட இடமாக அல்பர்டா இருப்பதும் அதன் இருப்பு என்பது நிச்சயமாக எங்களுக்கு மிகவும் தேவையானது ஒன்றாக இருப்பதும் எந்தவித சந்தேகத்திற்குமின்றி ஒரு உள்ள, அதாவது உண்மையாக உள்ளபடிய இருந்த பொழுதிலும் தங்களுக்கு தங்களுடைய வருவாயில் இந்த மற்ற மாகாணங்களுக்கு பணம் செல்கின்றது அல்லது மற்ற மாகாணங்களுக்கு அதிகமாக பிரித்து கொடுக்கப்படுகின்றது போன்ற பல குற்றச்சாட்டுகளையும் அல்பர்டா முன்வைத்து வந்திருந்த பொழுதிலும், அது இப்பொழுது பிரிவினைக்கான ஒரு நாதமாக மாறி அந்த பிரிவினைவாதிகளுடன் அமெரிக்க அரசு வெள்ளை மாளிகையை அல்லது ராஜாங்க திணைக்களமே மறைமுகமாக கதைக்கின்ற அளவிற்கு நம்மை சென்ற இடத்தில் இப்பொழுது ஒரு உண்மையை கூறியிருக்கின்றார்கள். அதாவது நினைக்கின்றேன், 2004 ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் கீழ் நிச்சயமாக தெரிவிக்கப்பட்ட விடயங்கள், இந்த பூர்வ குடிகளின் ஆலோசனைகள் என்ன புறப்பட வேண்டும். பூர்வ குடிகளின் நிலம்தான் இந்த கனடா. அந்த நிலத்தில் ஒரு பகுதியான இந்த அல்பர்டாவில் உள்ள பூர்வ குடிகளின் அங்கீகாரம் அல்லது அவர்களுடன் ஆலோசனை இல்லாமல் இவ்வாறான முயற்சிகளுக்கு முறைப்படுத்த முடியாது. எனவே அவ்வாறான நிலையில்தான் இவ்வாறான ஒரு முடிவை நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது. அதாவது வந்து அந்த வாக்கெடுப்பு நடத்துவதை தடை செய்வதான முடிவு. இதனை உண்மையிலேயே அல்பர்டாவின் முதல்வர் டேனியல் சிமித் அவர்கள் ஜனநாயகத்திற்கு விழுந்து ஒரு அடியாக பார்க்கின்றார் என்றால், அவரை பொறுத்தவரையில் மேலதிகமாக பிரிய தேவையில்லை, ஆனால் மேலதிக சலுகைகள் வர வேண்டும், அதற்கு இவ்வாறான முயற்சிகள் அனுமதி வழங்கும், அல்லது இந்த பிரிவதற்கு விருப்பமுள்ள மக்கள் தங்களுக்கு எதிரான வாக்குகளாக திரும்பி விடுவார்கள் போன்ற காரணங்களால் அவர் தெரிவித்தாலும், ஒரு கனேடிய தேசத்தை பார்ப்பவர்களை பொறுத்தவரையில் அது நிச்சயமாக ஒரு வரவேற்கத்தக்க முடிவாகவும் கனடாவிற்கு இன்றியமையாத ஒரு முடிவாகவும் இந்த விடயம் இருக்கின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதிலும் குறிப்பாக இந்த பொருளாதார நிலைகளை மாத்திரம் மையம் கொண்டல்ல, தற்பொழுது அமெரிக்காவால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கனடா

0: நிச்சயமாக கனடாவை என்று தெரிவித்திருக்கின்ற கருத்து வந்திருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த கடந்த ஆண்டு இடம்பெற்ற இந்த மத்திய தேர்தல், அதாவது பெடரல் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த கோரிக்கையின் தன்மை என்பது வீரியம் பெற்றிருந்த நிலையில், இப்பொழுது நிச்சயமாக இந்த நீதிமன்றம் விடுத்திருந்த அறிவிப்பு என்பது ஒரு வரவேற்கத்தக்கதாயும், அதற்குரிய அடித்தளம், உண்மையான அடித்தளம் பேணப்படாமல், அதாவது வந்து இவர்கள் அவ்வாறான ஒரு ஆலோசனையை செய்யாமல் சர்வஜன வாக்கெடுப்பு, இது உண்மையிலேயே சர்வஜன வாக்கெடுப்பு நிகழ்த்துவதற்கான ஒரு கோரிக்கையை தான் தடுத்திருக்கின்றது. சர்வஜன வாக்கெடுப்பு நிகழ்த்துவதற்கு இவ்வாறான நிலைமைகள் பேணப்பட வேண்டும் என்று. எனவே ஒரு ஆரோக்கியமான முடிவாக நாங்கள் இதனை பார்க்க வேண்டும் என்றால், நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரையில் அல்பர்டா பிரிந்து செல்வதை அது என்றுமே விரும்பாது. அதே நேரம் அல்பர்ட் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் கனடாவின் ஒரு அங்கமாக இருப்பதுதான் அவர்களுக்கு நல்லது, அவர்களுடைய சிரத்தைக்கு நல்லது. இப்பொழுது இவ்வாறு பார்க்கலாம், பியப் ஒலிவியரை பார்த்தாலோ அல்லது மார்க் கார்னியை பார்த்தாலோ, இருவரும் அல்பர்டாவை சேர்ந்தவர்கள். அவர்கள் அல்பர்டாவில் இருந்து பிறகு வந்து இந்த அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்களுடைய தாய் மாகாணம் என்பது அல்பர்டாவாகத்தான் இருக்கின்றது. அவ்வாறான முக்கியமானவர்கள், அதே போல ஸ்டீவன் ஹாப்பர் முன்னாள் பிரதமராக இருந்தவர், அவர் கூட அங்கேதான் பல காலம் இருந்தார். அவர் கூட டொரண்டோவில் இருந்திருந்தாலும் அங்கே இருந்தார். அதே போல ஜேசன் கெனி, அவர் ஓக்வில் ஒன்றருகில் பிறந்திருந்தாலும் அவருடைய வளர்ப்பு என்பது அங்கேதான் இருந்திருந்தது அல்பர்ட். அவ்வாறாக பல தலைவர்களை உருவாக்கிய ஒரு இடம். எனவே அவ்வாறானவர்கள் கூட இவ்வாறான பிரிவுக்கு விருப்பம் உள்ளவர்களாக இல்லை என்பதுதான் உண்மை. அதுதான் நாங்கள் அந்த சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விடயம்.
1: சரி, இப்பொழுது மற்றொரு விடயம் இருக்கிறது. ஆளுநராக ஒருவரை நியமித்திருக்கிறார், மாக்காணி நியமித்திருக்கிறார். இவரும் கூட நான் நினைக்கிறேன் மனித உரிமை ஆணையாளராக இருக்கிறார், பல உயர் பதவிகளை வகித்த ஒருவராக இருக்கிறார். இவர் ஒரு போர் குற்ற விசாரணை அதிகாரியாக இருக்கிறார். இப்படி ஒருவரை ஏன் தெரிவு செய்தார் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது, அதற்கான உங்களுடைய கருத்து என்ன?
0: இல்லை, நிச்சயமாக ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த பெயர் மிகவும் பிரபல்யமான பெயர், லூயிஸ் ஆபர். அதை விட அவருடைய பங்காற்றுகை என்பது சர்வதேச அரங்கில் சட்டத்தரணியாக, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக, மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த மனித உரிமைகள் விசாரணை அலுவலகம் அல்லது தலைமை விசாரணை அதிகாரியாக கூட இருந்திருக்கிறார். அதாவது தலைமை விசாரணை அதிகாரியாக ருவாண்டாவிலும் யூகோஸ்லோவியாவிலும் இடம்பெற்ற படுகொலைகளை விசாரிக்கின்ற அதிகாரியாகவும் இருந்திருக்கின்றார். இது காரணமாக இவரது அறிவியல் என்பது நிச்சயமாக ஒரு பட்டவர்த்தனமாக பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சட்டங்களை தெரிந்தவர், கல்வி கற்றவர், மற்றது மதிப்பாக இருக்கின்றவர், மற்றது மனித நேயம் தொடர்பான விடயங்களில் அக்கறை உள்ளவர் என்று. இருந்த பொழுதிலும் இங்கே இரண்டு தரப்பாலும், தமிழர்களாலும் சிங்களவர்களாலும் விரும்பப்படாத ஒருவராக இருக்கிறார் என்றால், சிங்களவர்களை பொறுத்தவரையில் அந்த அரசாங்கம் குற்றங்கள் செய்தது, மற்றும் வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் நடத்தியது, மற்ற இறுதிப் போரின் பொழுது நடந்த விடயத்தை எல்லாம் சர்வதேச விசாரணையாக இவர் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலையில் இவர் மீதான ஒரு கசப்பு பார்வை அல்லது இவர் மீதான ஒரு அதாவது அதிருப்தி இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவருடைய கருத்துக்கள் தெளிவானவையாக இருந்திருந்தன, ஆனால் அவை இந்த சாதகத்தன்மையாக இருந்தனவா என்றால் இல்லை. தமிழர்களுக்கு பல கருத்துக்களும் சாதகத்தன்மையற்றவையாகவும், அல்லது அவர் விடுதலை புலிகளையும் விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கூதாவில் கருத்து சொன்னது, அல்லது விடுதலை புலிகள் இவ்வாறான விடயங்களை ஈடுபட்டார்கள் போன்ற கருத்து சொன்னவை எல்லாம் தமிழர்களின் இந்த மனித உரிமை பேசுபவர்களாலும் அமைப்புகளாலும் புலம்பெயர்ந்தவர்களாலும் ஒரு அதிருப்தியுடன் பார்க்கப்பட்டதாகவும், அல்லது தேவையற்ற ஒரு விவகாரத்தை அந்த இடத்தில் கொண்டு வந்தவராக பார்க்கப்பட்டாலும் அவருக்குள்ள மரியாதை என்பது கனதியாக இருக்கின்றது என்பதைத்தான் இப்பொழுது மாக்காணி அவர்கள் இவரை நியமித்திருக்கின்றது காட்டுகின்றது. மாக்காணியில் அமைச்சரவையில் இரண்டு தமிழர்கள் இருக்கின்றார்கள், அனிதா ஆனந்த், மற்றது கெரியான சங்கரி. அதே போல பாராளுமன்ற உறுப்பினராக யுவனிதாநாதன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கூட இதனை கிரகித்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால், இந்த தமிழ் பேசு பரப்பில் இவருக்குரிய இடம் என்பது அவ்வளவு, அதாவது வந்து ஆரோக்கியம் சாத்தியமானதாக இல்லாமல் அதிருப்தி கொண்டவர்களாக உள்ள நிலையில் பார்த்திருந்தார்கள் என்றால் அவருடைய பங்கு என்பது அல்லது காட்டம் என்பது அல்லது அவர் மேற்கொண்ட நடவடிக்கை என்பது கனிவு தரக்கூடியதாக இல்லை அல்லது அவர்களுடைய பரிந்துரைகள் என்பன

0: சாதகமானதாக இல்லை என்கின்ற ஒரு ஏமாற்றுதலை அவர்கள் அடைந்தவர்களாக இருந்தார்கள். அதுதான் உண்மை.
1: ஆல்பர்ட்டா மாகாணத்தினுடைய இந்த பிரச்சனைக்கு இது முற்றுப்புள்ளியா அல்லது தற்காலிக முற்றுப்புள்ளியா என்பதையும் பார்க்கலாம். அதேவேளை ஆளுநருடைய ஜூன் மாதத்துக்கு அவர் பதவியேற்பார் நினைக்கின்றேன். அதன் பின்னரான அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகின்றன, அது எங்களுக்கு எப்படி வழிவகுக்கப் போகின்றது என்ற பல விடயங்களை பார்க்க. சரி, நன்றி சுரேஷ் சர்மா, இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு எங்களோட தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி கமல் பாரதி, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுது.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: கலைஞர் நேரம் 10:40. ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல், அனைத்து தெரிவுகளும் 80 வரையிலான அதிரடி தள்ளுபடி விலையில். அழகான காஞ்சிபுரம் சேரிகள், மைசூர் சில்க், பனாரஸ் சாஃப்ட் சில்க் சாரிகள் மற்றும் ஃபேன்சி சாரிகள் அனைத்தும் 40-70% வரையிலான சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. மேலும் ஆஃப் சாரி கொலெக்ஷன்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், சல்வார் செட்ஸ் அனைத்தும் 50-80% வரையிலான அகத்தலான தள்ளுபடிகள். பிளவுஸ்கள் வெறும் $5-15 வரை மாத்திரமே. அண்டர் ஸ்கர்ட், ஷேப்வேர், நைட்வேர், லெகிங்ஸ் எல்லாமே எங்கும் கிடைக்காத அதிரடி விலையில். ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷர்வானி, வேஷ்டி, கிட்ஸ்வேர் கூட சிறப்பு தள்ளுபடியில் காத்திருக்கின்றன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். மார்க்மன் லோரன்ஸ் சந்திப்பில் இலக்கம் 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்டில். ஏசியன்ஸ் 416-438-6568 ஏசியன்ஸ், தி ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் த என்டயர் ஃபேமிலி.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462 416-990-2462.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை, அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000 416-284-7000.
8: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நேர்கள் 11 மணிக்கு திரைப்புதிர் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். சில தரவுகள் வழங்கப்படும். அந்த தரவுகளை வைத்துக்கொண்டு திரைப்படத்தை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி. கலைஞர் நேரம் 10:45. நிகழ்ச்சியில் தொடர்வது சைக்கிள் கடை கந்தசாமி.
1: மிஸ்டர் கந்தசாமி,
2: காற்றலைகளில் அடுத்து வருவது சைக்கிள் கடை கந்தசாமி.

0: நப்பாவே எல்லாத்தையும் வந்துருக்கிறீர்கள். நப்பாவே ஒரு கபோலி சுவதின் தேய்ப்பாக்க கோட்ல இருந்து கடிதம் வந்திருக்க பா. என்னப்பா சேது நீங்களப்பா?
1: என்னப்பா பிசர் கதை சொன்னிக்கிறீ கதையில நான் கோட்ல இருந்து கடிதம் போற அளவுக்கு நான் என்னப்பா சேது நான் ஒரு கவுடைச்சு பேர விண்ண என்ன எழுதி கிடக்கிற கடிதத்துல
0: இன்ஜப்பா என்னப்பா பேனப்பா பக்கத்து வீட்டுக்காரோட என்னப்பா சேது நீங்கள் தண்ட ப்ராப்பர்ட்டி இதை மேக் பண்ணு சொல்லி உங்களுக்கு 100,000 சூ பண்ணி கடிதம் போட்டுருக்குதாப்பா கோட்ல இருந்து.
1: என்னப்பா சொல்ற எனக்கு ஒன்றுமே விளங்கல. அவனை கண்டாலே சில விளதான் நான் காய் சொல்றேன். என்னப்பா சொல்ற பண்ணி
0: தண்ட ப்ராப்பர்ட்டியை நீங்க இதை மேக் பண்ணி போட்டீங்களா மட்டும் சொல்லி போட்டு 100,000 சூ பண்ணி கோர்ட்ல இருந்து கடிதம் வந்திருப்போம் உங்களுக்கு.
1: இந்த கடிதத்தை இருக்கா கொண்டு வரும் என்று லோயர் ஃப்ரெண்டுக்கு ஒரு அடிச்சு பாக்குறோம் இருக்கா.
2: A few moments later.
1: Hello, hello, டேய் ராஜ். ஓ சின்ன பிரச்சனைடாப்பா. என்னன்றது சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தன்னோட ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு 100,000 சூ பண்ணி கோர்ட்ல இருந்து கடிதம் வந்திருக்கடாப்பா. ஒரு விசாரிச்சு பாக்குறீங்க என்னன்னு சொல்லி.
3: மகன் உண்டுக்கும் யோசிக்காத நீ இருக்கா கடிதத்து இருக்கா நினைப்பு இருக்கா அனுப்பு இருக்கா வாட்ஸ்அப்ல இருக்கா அனுப்பு நான் இருக்கா காஜி போடுவான் மோபி சொல்றேன் மேன் ரோட்டா.
1: உண்டுக்கும் யோசிக்காத என் ஃப்ரெண்டு படிச்சு போட்டு சொல்லுவான். ஆனா எனக்கு விளங்கில் என்னத்துக்கு கடிதம் வந்திருக்குன்னு சொல்லி. சரி சரி அவன் தான் அடிக்கிறான் புறம்பாரு. ஹலோ டேய் ராஜ் என்னவாமடாப்பா சொன்னது ஏதாவது அறிஞ்சினீங்க?
3: ஓ அது என்னண்டு சொன்னாடாப்பா நீ கிட்ட இதை வீட்டு பின் பைக் அளவுக்கு மரம் போட்டுனீங்க நீ மகியா?
1: ஓமடாப்பா பைக் அளவுக்கு இந்த மரம் போட்டிருந்தான் அதுக்கும் அவற்றை ப்ராப்பர்ட்டி டேமேஜுக்கும் என்னடாப்பா நான் ஒரு ஒன்றும் விழாமத்தான் அவன் அவன் பக்கத்துக்கு விழாமத்தான் நான் பார்த்துலாம் படி வெட்டினேன்.
3: சரி அது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த மரத்தின் அந்த சின்ன ஒன்று பிராங்கஸ் வந்து அவன்கிட்ட இந்த கூடியோட போயிருக்குதான். என்னென்று சொன்னால் அவன் விட்ட வைக் கூடு இருந்திருக்குது. அந்த வைக் கூடும்போது இந்த மரத்தின் அந்த பிராங்கை பிடிக்கித்தரம் திருப்பி செய்தவனாம். அப்ப அதால் நீ வந்து அந்த மரம்
0: Hello, officer. My husband might have, I think he has some heart attack or something. Can you come, please? Yeah, that address. This is our address. Yeah, yeah, yeah, please come.
4: Fellow, where is your husband?
0: Yes, right there, flight there, pong or kaparanga, please, please.
4: Hello, sir, how are you? Sir, do you have any symptom? Are you able to talk?
1: Yeah, but breathing heavily, very bad.
0: Chumma nallata nirundavar, and the pakkathu veettukaravar oru rendu moonu vel kadachavar, unnikitta kitta poi rendu ver nalla friends, appa avar kittadile and the cruise ship mattadengellam poi vandavar onadagu, avarukku inda honda virus irundirukku poladagu.
4: What you say? He went on a cruise trip?
0: Yeah, avar vandu ungala osarethu theriyadhu poladhu avar brodi yalla rodrama poittiri varenne adarada avar time blood and the husband ki idu ondu thottiittu poladhu adhu than okay
1: adiye என்னடி சொல்லுற அடி
0: பேசாமஞ்சினும் கோபடுங்க எல்லாம் கரெக்ட் பேசாமஞ்சினும் கோபம் உங்களை 50,000 சூ நெவர் ஒட்னட் ரெடி ஆர் ரெடி பட் ஃபார் கோவார்
1: என்னப்ப நான் போயிட்டு வரேன் நீ கார்ல வேற என்னப்ப ஆம்புலன்ஸ்ல வரேன் இங்கப்பா பெரியக்குள்ள பாருமப்பா அந்த ஆபீசர்ஸ் போய் அந்த வீட்டுக்கு சீல் வைக்கணும்னு சொல்லிக்க பாரும் என்ன இல்லாட்டி என்ன ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்து திருப்பி ஒரு போன் பண்ணி சொல்லும் என்ன அவருக்கு தலான் எனக்கு வந்ததுன்னு சொல்லி சொல்லும் என்ன.
0: சரியப்பா சரியப்பா நான் சொல்ல மேரண்ட் நெஜிங்கள் என்ன வெட்டினேன் அந்த வைஃப் ஆஃப் சைட் கணக்கு அந்த சாமி அவர் எப்படி வழியால வாழாவேண்டு வாப்பல உள்ளையாவே நங்களோட மேங்க மரம் முட்டிங்க வேலை அவர் எத்தி 100,000 நட்டமாம் ரைக்கூன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் வேண்டிய.

0: நேர்களை இதுவரை கேட்டது சைக்கிள் கடை கந்தசாமி. கலைய நேரம் 10:52.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
4: சுகந்தன், 416-540-6269.
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
6: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாட.
8: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
9: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.

கடக நேரம் 10:55. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. இன்றைய நாள் உண்மையில் ஒரு முக்கியமான ஒரு தருணம், இசைத்துறையிலே ஒரு முக்கியமான தருணம், அதுவும் எங்கள் தலைமுறையினருக்கு அது மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. ஆமாம், மே 14 இன்றைய நாளிலே இசைஞானி இளையராஜா திரையுலகுக்கு இசையமைப்பாளராக அறிமுகமாகிய வருடம் நாள் இன்றைய நாள். 50 வருடங்கள் இசையினால் எங்களை தாளாட்டி இருக்கின்றார். தொடர்ந்தும் எங்களுடைய பயணிப்பதற்கான அவருடைய நிறைய பாடல்கள் எங்களோடு பயணித்திருக்கின்றன என்பது மிக முக்கியமானது. ஒலிக்கிறது அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் ஜானகியின் குரலில். 11 மணிக்கு நேர்கள் திரைப்புதிர் நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்ளலாம்.

கலைக நேரம் 11 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்திச் சுருக்கம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பலர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்திருக்கிறது. புத்தளத்தில் மாத்திரம் சுமார் 28,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் ஆண்டுதோறும் நிகழும் மரணங்களில் சுமார் 6% ஆஸ்மா நோயினால் ஏற்படுவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தவறான முறையில் வாக்களித்த குற்றச்சாட்டில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற 25 பேர் இதுவரை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். களவாடப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்ய உதவிய குற்றச்சாட்டின் பேரில் சர்வீஸ் ஒன்டாரியோ ஊழியர் ஒருவர் உட்பட 4 ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய வழித்தடமான ஹோர்மோஸ் நீரிணையை தடையின்றி திறப்பதில் சீன ஜனாதிபதியும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது.

இப்பொழுது முதல் வானொலிக்கு வருகிறது திரைப்புதிர் போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே நீங்களும் அணிந்து கொள்ளலாம். 416-593-0055 416-593-0055 இன்றைய நிகழ்ச்சிக்கான முதல் திரைப்படத்தை கண்டுபிடிப்பதற்கான தரவுகளை வழங்குகிறேன். 9 எழுத்துக்கள் 3 சொற்கள் முதலாவது 2 எழுத்து சொல் இல்லம். இரண்டாவது 3 எழுத்து சொல் இல்லத்தரசி. 3வது 4 எழுத்து சொல் அனைவரையும் குறிப்பது இங்கு தன் பிள்ளைகளை குறிக்கிறது. மீண்டும் அந்த தரவுகளை வழங்குகிறேன். 9 எழுத்துக்கள் 3 சொற்கள் முதலாவது 2 எழுத்து சொல் இல்லம். 2வது 3 எழுத்து சொல் இல்லத்தரசி. 3வது 4 எழுத்து சொல் அனைவரையும் குறிப்பது இங்கு தன் பிள்ளைகளை குறிக்கிறது. அலையுங்கள். 416-593-0055 416-593-0055 ஒலிக்கும் பாடல் ஓட்டோ ராஜா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜியராம் பாடியது. பாடல் காணிசை சங்கர் கணேஷ், பாடல் வரிகள் புலமை பித்தன்.

0: அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடியது ஓட்டோ ராஜா திரைப்படத்திற்காக. பாடல் கணேசே சங்கர் கணேஷ் பாடல் வரிகள் கவிஞர் புலமை பித்தன். சரி, மீண்டும் அந்த திரைப்படத்துக்கான தரவுகளை வழங்கிவிடலாம். 9 எழுத்துக்கள் 3 சொற்கள். முதலாவது 2 எழுத்து சொல் இல்லம். இரண்டாவது 3 எழுத்து சொல் இல்லத்தரசி. மூன்றாவது 4 எழுத்து சொல் அனைவரையும் குறிப்பது. இங்கு தன் பிள்ளைகளை குறிக்கிறது. சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் வெண்பா.
0: வெண்பா, திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா வெண்பா?
1: ஆமா, வீடு மனைவி மக்கள்.
0: வீடு மனைவி மக்கள், சரி பார்க்கலாம். நன்றி இணைந்து கொண்டதற்கு.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், குமார்.
0: குமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: வீடு மனைவி மக்கள்.
0: வீடு மனைவி மக்கள் என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள், சரி பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: ஆமாம், டிபி கஜேந்திரன் இயக்கிய அதே படம் தான், வீடு மனைவி மக்கள்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம், கமல்வாதி. நான் ரஞ்சன் முத்தையா.
0: ரஞ்சன் முத்தையா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
4: ஆர் நடிச்சாண்ணா?
0: இது பாண்டியன், சீதா, விசு, கே ஆர் விஜயா மற்றும் பலர் நடித்திருக்க, நிறைய நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் இந்த திரைப்படத்திலே.
4: மக்களும் மனைவியும் வீடுதான்.
0: மக்களும் மனைவியும் வீடுதான், பிள்ளையான தகவல். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கிறோம் எல்லாம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, நீங்கள் வீடு நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள், கவனம். மீண்டும் சந்திக்கலாம்.
5: நன்றி.
0: நிகழ்ச்சி இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம். நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சரி, என்ன திரைப்படம் கண்டுபிடித்தீர்களா?
4: வீடு மனைவி மக்கள்
0: என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள், சரி. ஆமாம், அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்து தெரிவித்திருக்கிறார்கள். அது வீடு மனைவி மக்கள். 1988 திரைக்கு வந்திருக்கிறது. பாண்டியன், சீதா, விசு, கே ஆர் விஜயா, நிறைய 100 நடிகர்கள் பட்டாலும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறது. திரைப்படத்தில் பாடல்கள் கணேசி சங்கர் கணேஷ் வழங்கியிருக்கின்றார். திரைப்படத்தை டி பி கஜேந்திரன் இயக்கியிருக்கிறார். விளம்பரங்களை அடுத்து அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கும்.
6: Nissan head to head event இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365.
7: 80% வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
10: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
10: இன்னும் வரல. காசு
9: காசு வந்துச்சா?
10: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
11: What's happening? Susan.
12: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
13: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30.
14: காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
0: கலக நேரம் 11:13. சரி, அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளை தந்துவிடலாம். 7 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம் 3 சொற்களாக பிரிக்கலாம். 7 எழுத்து திரைப்படம் 3 சொற்களாக பிரிக்கலாம். முதலாவது 2 எழுத்து சொல் ஒரு எண் இங்கு எண்ணிக்கையாக முழுமை பெறாமல் வந்திருக்கிறது. 2 எழுத்து முதல் சொல் ஒரு எண் இங்கு எண்ணிக்கையாக முழுமை பெறாமல் வந்திருக்கிறது. அதாவது ஒரு எண்ணை சாதாரணமாக பேச்சு வழக்கில் குறிப்பிடுகின்ற மாதிரி வந்திருக்கிறது. ஆனால் அது முழுமையாக எண் என்று வருகின்ற பொழுது அது பல எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். இரண்எழுத்து இரண்டாவது சொல் இது முக்கியமான ஒரு மனிதனுடைய முக்கியமான புலன்கள் அனைத்தையும் கொண்ட ஒரு இடம் ஒரு உறுப்பெண்டும் வைத்துக்கொள்ளலாம். 2 எழுத்து 2வது சொல் இது ஒரு மனிதனுடைய முக்கிய புலன்கள் அனைத்தையும் தன்னகத்தை கொண்ட ஒரு உடலின் பாகம் என்று சொல்லலாம். 3 எழுத்து 3வது சொல் இசையின் உள்ளடக்கங்களில் இதுவும் ஒன்று. 3 எழுத்து 3வது சொல் இசையும் உள்ளடக்கங்களில் இதுவும் ஒன்று. திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலைங்கள். 4165930055 7 எழுத்து திரைப்படம் 3 சொற்கள். முதலாவது 2 எழுத்து சொல் ஒரு எண் இங்கு எண்ணிக்கையாக முழுமை பெறாமல் வந்திருக்கிறது. 2வது 2 எழுத்து சொல் ஒரு மனிதனின் முக்கியமான புலன்களை தன்னகத்தை கொண்ட ஒரு உடலின் பாகம். 3வது 3 எழுத்து சொல் இதில் இசையில் இதுவும் உள்ளடங்கி இருக்கிறது. அலைங்கள். 4165930055 4165930055 இப்பொழுது ஒலிக்கிறது வீடு மனைவி மக்கள்.

0: பாடல் காணிசை சங்கர் கணேஷ் பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. கலைக நேரம் 11:19. ஏழு எழுத்துக்கள், மூன்று சொற்கள் கொண்ட திரைப்படம். முதலாவது இரண்டு எழுத்து சொல் ஒரு எண் இங்கு எண்ணிக்கையாக முழுமை பெறாமல் வந்திருக்கிறது. இரண்டாவது இரண்டு எழுத்து சொல், இது ஒரு மனிதனின் முக்கிய புலன்கள் அனைத்தையுமே ஒன்றாக இணைத்து ஒரு உடலின் பாகமாக இருக்கிறது. மூன்று எழுத்து மூன்றாவது சொல், இசையில் இதுவும் ஒன்று, இசையில் இதுவும் உள்ளடங்கி இருக்கிறது. 4165935 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: ராஜ்.
0: ராஜ், திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா ராஜ்?
1: ஆம், ஒரு தலை ராகம்.
0: ஒரு தலை ராகம் அடித்து சொல்லுகிறீர்கள். சரி, நன்றி ராஜ். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஒரு தலை ராகம். சரி, நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: ஆமா, முன்பாக்கிங்களா? சொல்லக்கூடிய மாதிரி
0: இருக்கு. சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
5: ஒரு தலை ராகம்
0: கொப்பி வண்ணி சொல்லுகிறீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம். நான் லலித் கேட்கிறேன்.
0: லலித், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
6: ஒரு தலை ராகம்
0: தான். சரி, நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம். குமார்.
0: குமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
7: அதே தான்
0: ஒரு தலை ராகம், வாய்ப்பே இல்லை. சரி, ஆமாம், அனைத்து நேயர்களுமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்து கூறியிருக்கிறார்கள். அது ஒரு தலை ராகம்.
8: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-வில் 5200 Finch Avenue East, Unit 208-இல் AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444, 416-293-3444. Leaf Truck Driving School.
9: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்ல, கிடைச்சிட்டது.
10: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
11: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசரியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி,
10: இதுக்கே நப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
12: 9052708800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
13: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
0: சரி, அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளை பார்த்து விடலாம். ஏழு எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம். இரண்டு சொற்களாக பிரித்து கொள்ளலாம். முதலாவது சொல் ஆங்கிலச் சொல், தமிழில் நான்கு எழுத்துக்களில் வந்திருக்கிறது. அதாவது தமிழ் திருவாளர் இங்கு ஆங்கிலத்தில் வந்திருக்கிறார். ஏழு எழுத்துக்கள், இரண்டு சொற்கள். முதலாவது சொல் ஆங்கில சொல், தமிழில் நான்கு எழுத்துக்களில் வந்திருக்கிறது. தமிழ் திருவாளர் இங்கு ஆங்கிலத்தில் வந்திருக்கிறார். இரண்டாவது மூன்று எழுத்து சொல், வட இந்திய மாநிலத்தவர்கள் தங்கள் தாய்நாட்டை கோசம் போடுகின்ற பொழுது இப்படி அழைத்துக் கொள்வார்கள். இரண்டாவது மூன்று எழுத்து சொல், வட இந்திய மாநிலத்தவர்கள் தங்கள் தாய்நாட்டை பற்றி கோசம் போடுகின்ற பொழுது இப்படி அழைப்பார்கள், தங்கள் தாய்நாட்டை இப்படி அழைத்துக் கொள்வார்கள். அலைங்கள் 4 6 5 9 3 0 0 5 5 ஏழு எழுத்துக்கள், இரண்டு சொற்கள். முதலாவது சொல் ஆங்கில சொல், இங்கே தமிழிலே வந்திருக்கிறது, நான்கு எழுத்துக்களில் வந்திருக்கிறது. தமிழ் திருவாளர் ஆங்கிலத்திலே வந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். இரண்டாவது மூன்று எழுத்து சொல், வட இந்திய மாநிலத்தவர்கள் தங்கள் தாய்நாடு பற்றி கோஷம் போடுகின்ற பொழுது தங்கள் தாய்நாட்டை எப்படி அழைப்பார்கள். சரி, அலையுங்கள் 4 6 5 9 3 0 0 5 5. இன்னும் கேள்வி கேட்காமலே திரைப்படங்களை கண்டுபிடிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சரி, பார்க்கலாம். ஒழிக்கிறது ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: கலக நேரம் 10:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மணிக்கோம் கலக நேரம் 11:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது திரைப்பது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் மனித உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை திரைப்படத்திலே கண்டுபிடிக்கலாம். நேர்கள் 12 உங்களுக்காக நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் தெரிவு பாடல்களை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்து விடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 10°C இருக்கிறது. பல இடங்களிலுமே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்காக மலைத்தியாலத்திற்கு 12 km வகுத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்னிரவில் அது குறைந்த புள்ளியாக 7°C காணப்படும். இன்றைய பின்னிரவிலும் வானம் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்னிரவிலும் காற்று வடக்கு நோக்கி மலைத்தியாலத்திற்கு 20 km வகுத்தில் வீசும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சரி, 7 எழுத்துக்கள் 2 சொற்கள். முதலாவது சொல் ஆங்கிலத்தில் தமிழிலே 4 எழுத்துக்களிலே வந்திருக்கிறது. தமிழ் தெருவாளர் ஆங்கிலத்திலே வந்திருக்கிறார். 2வது 3 எழுத்து சொல் வட இந்திய மாநிலத்தவர்கள் தங்கள் தாய் நாட்டை கோசம் எழுப்புகின்ற பொழுது இப்படி அழைப்பார்கள். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் லலித் கேக்குறேன்.
0: லலித், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? என்ன திரைப்படம் கண்டுபிடித்தீர்களா?
2: ரஜினிகாந்த்,
0: அம்பிகா, வடிவுக்கர், சீரகோரன், சத்யராஜ், கவுண்டமணி என்ற ஒரு பெரிய நடிகர் பட்டாளம். அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்து தெரிவித்திருந்தார்கள். மிஸ்டர் பாரத் என்பது சரியான திரைப்படம். திரைப்படத்தில் ரஜினி, அம்பிகா, வடிவுக்கரசி, ரகுரன், சத்யராஜ், கவுண்டமணி மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். திரைப்படத்திற்கான இசையை இசைஞானி இளையராஜா வழங்கியிருந்தார். திரைப்படத்தை எஸ்பி முத்துராமன் இயக்கியிருந்தார். இது 1986 திரைக்கு வந்த திரைப்படம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி

0: பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Everything okay, no problem ஆண்டிச்சினம்.
2: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
4: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும். கால் பிரதி செல்வம் 416-268-0155
1: எமது
5: சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
6: என்னம்மா கண்ணு,

0: ராமம்மா கண்ணு சௌக்கியந்தா.
1: சரி, அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்க மறந்துவிட்டேன். சரி, ஐந்து எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், இரண்டு சொற்களாக பிரித்து கொள்ளலாம். ஐந்து எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், இரண்டு சொற்களாக பிரித்து கொள்ளலாம். முதல் மூன்று எழுத்து சொல் வேறு ஒருவரின் பொருளை அல்லது உடைமையை உபயோகிப்பதற்கான கட்டணம். ஐந்து எழுத்துக்கள் இரண்டு சொற்களாக பிரித்து கொள்ளலாம். முதல் மூன்று எழுத்து சொல் வேறு ஒருவரின் பொருளை அல்லது உடைமையை உபயோகிப்பதற்கான கட்டணம். இரண்டாவது இரண்டு எழுத்து சொல் இருப்பிடம் அல்லது வசிப்பிடம். ஐந்து எழுத்துக்கள் இரண்டு

சொற்கள். முதல் மூன்று எழுத்து சொல் வேறு ஒருவரின் பொருளை அல்லது உடைமையை உபயோகிப்பதற்கான கட்டணம். இரண்டாவது இரண்டு எழுத்து சொல் இருப்பிடம் அல்லது வசிப்பிடம். எங்கே திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 4165930055 4165930055 தொடர்கிறது என்னம்மா கண்ணு.

0: பாத்தியா, ஒழுங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு சௌக்கியமா.
1: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கடைக நேரம் 11:43. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. 5 எழுத்துக்கள் 2 சொற்கள், 3 எழுத்து சொல் வேறு ஒருவரின் பொருளை அல்லது உடைமையை உபயோகிப்பதற்கான கட்டணம், 2வது 2 எழுத்து சொல் இருப்பிடம் அல்லது வசிப்பிடம். சரி, நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: ரஞ்சன் முத்தையா,
0: கண்டுபிடித்திருக்கலாம் திரைப்படத்தை?
1: தூயவன் இயக்கத்தில் வந்த வாடகை வீடு
0: என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம்.
2: வணக்கம் குமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
0: தரவுகளை வைத்துக் கொண்டு வாடகை விட அல்லது மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறீர்களா? தரவை வச்சு தான் சொல்லுகிறீர்கள். அந்த தரவுக்கு வேற படம் பார்த்துக்கான வாய்ப்பு
2: இல்லைன்னா.
0: சரி, நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஆதவன்,
0: கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: ஆமாம், வாடகை வீடு.
0: வாடகை வீடு. சரி, நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: முதலாவது கண்டுபிடித்தால் முதலாவதாக இணைப்புக்கு வர வேண்டும், அதான் அடுத்த பிரச்சனை.
2: கிடைக்கவில்லை.
0: சரி, பார்க்கலாம். நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்,
0: கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? வாடகை வீடு என்று நீங்களும் கூறியிருக்கிறீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், காந்தி,
0: கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? அனைத்து இந்தியர்களுமே திரைப்படத்தை சரியாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். வாடகை வீடு என்பது சரியான திரைப்படம்.
6: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
6: 416-700-2222 வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
8: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
6: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
8: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca.
4: 905-417-6069.

வாடகை வீடு திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணிஜராம் பாடியது அந்த பாடல். அந்த பாட்டோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரைப்புதிர் போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 12 மணி முதல் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. இசைஞானி இளையராஜாவை ரசிப்போமா?

0: காலை நேரம் 12 மணி. மற்றும் ஒரு புதிய நாளுக்குள் பிரவேசித்திருக்கின்றோம். இன்றைய நாள் அனைவருக்கும் சிறப்பான வளமான நாளாக அமைய இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக்கொண்டு இன்றைய நாள் மே மாதம் 15ஆம் தேதி. இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமணம் போன்ற நாட்களை கொண்டாடவிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைஞர்கள் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் அன்பான வாழ்த்துக்கள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 10 பாகை செல்சியஸ் ஆக இருக்கிறது. இன்றைய பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் காணப்படும். தொடர்ந்தும் இன்றைய அதிகாலை பொழுதிலே 7 பாகை செல்சியஸ் வரை குறைந்தடைந்து பகல் பொழுதிலே 19 பாகை செல்சியஸ் வரை உயர்ச்சி அடையும். பின்னர் இன்றைய பின்னரவில் மீண்டும் 9 பாகை செல்சியஸ் ஆக இருக்கும். இன்றைய பகல் பொழுது சூரியஒளி நிரம்பியதாக இருக்கும். இன்றைய பின்னிரவும் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 23 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பகல் பொழுதில் சூரியஒளி அதாவது மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் சூரியஒளி நிரம்பி காணப்பட்டாலும் சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40%. அன்றைய நாளின் பின்னிரவிலும் கூட அதிகுறைந்த வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸ் காணப்படும். அன்றைய பின்னிரவிலும் மழைப்பொழிவு தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அடுத்து வருகின்ற ஞாயிறு மற்றும் திங்கள் 2 நாட்களுமே வானம் தெளிவாக இருக்கிறது. வெப்பநிலையும் சிறப்பாக இருக்கப் போகிறது. 23 மற்றும் 25ஆக இருக்கப் போகிறது பகல் பொழுதிலே. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றம் இருக்கிறது. ஆமாம், இப்பொழுது முதல் 3% குறைவடைந்து 189.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இருந்தாலும் கூட பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இந்த விலையை விட இன்னும் அதிகமான விலை குறைப்போடு பல இடங்களிலுமே எரிபொருள் கிடைக்கிறது. இப்பொழுது முதல் நேர்கள் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்பப்பாடுகளோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055. நிகழ்ச்சியிலே இருக்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வெண்பா, எப்படி இருக்கிறீர்கள் வெண்பா? நன்றி வெண்பா. என்ன பாடல் தெரிவால் வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இசை ஞானத்துல வெட்ட ரோஜா படத்திலிருந்து உண்மை பாடாதனாவும்.
0: சரி, இது உங்கள் தெருவில் பாடல் ஒலிக்கிறது. கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: ஒலிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம்.

0: கலைக நேரம் 12:07 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் உங்களுக்காக. நிகழ்ச்சியில் இணைந்து நீங்களும் பாடல் கேட்கலாம். 4165930005 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். ரஞ்சன், எப்படி இருக்கிறீர்கள் ரஞ்சன்? இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒலிக்கிறது. அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு இசை ஞானி இளையராஜா.

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067667200
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
3: 416-700-2222
4: மிசிசாகா பிராம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்டனில் பிராம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிராம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49

0: காலை நேரம் 12:15 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் உங்களுக்காக நிகழ்ச்சி. இதை நீங்கள் அணிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 நிகழ்ச்சியில இணைந்து கொள்கின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் யோகா.
0: எப்படி இருக்கிறீர்கள் யோகா?
1: நலமா இருக்கிறேன்.
0: நலமாகவே இருக்கிறேன். என்ன பாடல் தெரிவிக்கிறது?
1: எனக்கு இன்னைக்கு கவிஞர் வாலிட
0: வரிகள்ல
1: இசையில ஒல்லியத்தேவன் படத்திலிருந்து ஏற்றி வச்ச குத்து விளக்கு
0: அவரே பாடிய பாடல். அதையும் சொல்லி இருக்கலாம்.
1: நன்றி.
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு இசை ஞானி இளையராஜா.

0: கலை நேரம் 12:20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சுமதி, அதுக்கிறேன் எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் நன்றி சுமதி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் நன்றி.
0: என்ன பாடல் திருவிட வந்திருக்கிறீர்கள் என்று?
1: மருது திரைப்படத்தில் இருந்து சூறாவளிதா.
0: சரி, இதோ உங்கள் திருவிழா பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஜினேஷ் பிரபு, பாடல் கணிசை டி இமான், பாடல் வரிகள் யுகபாரதி.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
6: கலைய நேரம் 12:27 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் கமல்.
6: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
7: என்ன பார்த்து மூன்று கொஞ்சம் பேச்சுலதான் அவியல் தானந்த ஆணவம் கொண்டாடினால் தங்கள் கையால் நாடகம் இருக்கும்.
6: சரி, ஏதோ உங்கள் தெருவில் பாடலோடிக்கிறது, கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அமளிக்கும் பாடலோடு TM சௌந்தரராஜன்.

குரலாலே ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இனத்தை இனமே பகைப்பது

வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ அவைகளை.

0: கலைக நேரம் 12:34 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, நான் காந்தி இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம் காந்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக இருக்கிறேன்.
0: சரி, என்ன பாடல் தெரிவு?
1: எனக்கு சிந்தராய் பூ படத்தில் இருந்து ஆத்தாடி என்ன உடம்பு.
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி,
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு ஷாவ்ஹமீத்.

0: காலை நேரம் 12:38 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், கமல் சார், கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன், எப்படி இருக்கிறீர்கள்
1: கண்ணன்?
0: என்ன பாடல் தேர்வோடு வந்திருக்கிறீர்கள்?
1: உங்க வெளிகள் படத்துல இருந்து எங்கள் தமிழகம் தூங்குவது சொந்த வாழ்ந்து.
0: சரி, அது ஊமை ஒளிகள் திரைப்படம் அல்லது ஏமாற்றாதே ஏமாற்றாதே திரைப்படம். சரி, இது உங்கள் தெருவில் பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றிகள்.
0: ஒழிக்கும் பாடலோடு மலேசியா வாசுதேவன்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: உலகம் முழுவதும் 101.3 CMR.FM.
2: கலக நேரம் 12:45 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
3: நான் கலியோவர்தன் கலக்கிறேன்.
2: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
3: கவலையான மாதம் தானே. நாங்கள் ஒரு 16-17 69-70 வயதாகுது. அண்டையில இருந்து இன்று மட்டும் ஒரே ஒப்பாடுதான் நான் கேட்கும் பாடல். எட்டு மாடி மாளிகையில் ஏற்றி வைத்த ஐந்தலைவன் போஜான் அடியண்டு. நான் இதை விட எங்கட தமிழர்கள் இப்ப கூட ஆர் தலைமை ஆறு இந்த உலக ஜூவனியோட கலைக்கிற தமிழர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இலங்கையில எங்கட தமிழ் எங்கட தமிழ் வடக்கு கிழக்கு மக்கள்ல வந்து இந்தியா தான் வந்து நீங்க தான் ஒற்றுமையா இருங்க எங்கட தமிழ் எம்பிஎலுக்கு அட்வைஸ் சொல்லி கொண்டு போயினோம். அப்படித்தான் எங்கட இலங்கை தமிழ் இருக்குது. இதுக்கு இதை விட நாங்கள் படிச்ச நாங்கள் பெரிய பீத்தினு சொல்றது. இப்ப நான் கலைக்கிறேன், படிச்ச நான் 5 வகுப்பு தான். இன்னைக்கு வந்து படிச்ச பட்டதாரிகள் இன்னைக்கு இவ்வளவு உயிரை கொடுத்து இன்னைக்கு இந்த பாட்டுக்கு எட்டு மாளிகையில்.
2: சரி, இதோ உங்களுடைய தெருவில் பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகளுங்கள் ஒழிக்கும் பாடலோடு இசைக்கோயில் பி சுசீலா. பாடல் காணிசை மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி. பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: கலக நேரம் 12:51. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வானிலைக்கு வருகின்ற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் புருஷோத்தமங்க, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாச்சியாக, நன்றி. எனக்கு அண்ணாதுறையில இருந்து பாடல் ஓடாதே ஓடாதே என்று, நீங்கள கடைசி நேரம் தான், நீங்கள ஓடத்தான வேணும்.
0: ஆமாம், நீண்ட தூரம் ஓட வேண்டும்.
1: நீண்ட தூரம் ஓட வேண்டும்.
0: சரி, உங்கள் துறையில் பாடல் ஒடிக்கிறது கேட்டு மகன்கள் புருஷோத்தமன், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, வணக்கம். வழக்கம் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரை தொடரும் பொழுது சிறந்த பொழுதாகவே இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அருள் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. தொடர்ந்து கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்னென்ன அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சல்டேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough-ville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-3662 LIGO.

0: நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம்.
1: CMR
0: சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலையால் பலர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. புத்தளத்தின் மாதிலும் சுமார் 28,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையில் ஆண்டுதோறும் நிகழும் மரணங்களில் சுமார் 6% ஆஸ்மா நோயினால் ஏற்படுவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தவறான முறையில் வாக்களித்த குற்றச்சாட்டில் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற 25 பேர் இதுவரை காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். களவாடப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்ய உதவிய குற்றச்சாட்டின் பேரில் சர்வீஸ் ஒன்டாரியோ ஊழியர்கள் உட்பட நால்வர் ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். எரிபொருள் விநியோகத்தின் முக்கிய வழித்தடமான ஹெர்மோஸ் நீர்நிலையை தடையின்றி திறப்பதில் சீன ஜனாதிபதியும் ஒருமித்த கருத்தை கொண்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லாதன். இன்று மே மாதம் 15 2026 வெள்ளிக்கிழமை புதிய நாள் ஒன்றின் தொடக்கத்தில் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று 15 மே மாதம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் சீமார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து பெரும்பாகத்தில் 11 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் ஒட்டப்பிரதி காணப்படுகிறது. காற்று வடக்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாரி இப்பொழுது 7 பாகை செல்சியஸாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடையும் நிறைந்திருக்கும். இரவு பொழுது 9 பாகை செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை 23 பாகை செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை சூரியோடு இணைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 13 பாகை செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும். திங்கட்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும். திங்கட்கிழமையும் சூரியோடு இணைந்த நாளாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொடுக்கிறீர்கள். நேர்கள் பாடலை தொடர்ந்து என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். ஒரு பாடலின் இடைவரி அல்லது தொடக்க வரி ஒலிபரப்பாகவும் அதை வைத்துக்கொண்டு ஏதாவது என்ன பாடல் என்பதை நீங்களும் தெரிவிக்க வேண்டும். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055. 2 மணிக்கு டாப் 5 நிகழ்ச்சி. உங்களுக்காக 5 பாடல்கள் தொடக்க வரிகள் வரும். அந்த தொடக்க வரியை கேட்டவாறு நீங்கள் 3 பாடல்களை தெரிவு செய்கின்ற நிகழ்ச்சி. 3 மணிக்கு இதயநாதம், 4 மணிக்கு உங்களுக்கு ஆனச்சிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியை விடியல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 6 மணிக்கு புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம். சேமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 1:05. நேரலுக்கான ஒரு அறிவித்தல் ஒன்று. கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழ் மாணவர் சமூகம் விடுக்கின்ற அறிவித்தல். 2009 தமிழர் சாயத்தில் முள்ளி வாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. அந்த காலகட்டத்திலே பலியார் அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது. 18 தேதி திங்கட்கிழமை. இம்முறை இந்த நிகழ்வு 2 நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றன. முதல் நிகழ்வு மே 18 திங்கட்கிழமை காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை, இலக்கம் 950 பிரிமலியா ரோட், சிங்கூசி பாக்கில் அமைந்துள்ள தமிழ் இன அழிப்பு நினைவு தூபிக்கு முன்பாக நடைபெறும். 2 நிகழ்வு மாலை 6 ஸ்காப்ரூ டவுன் சென்டர் அருகேயுள்ள அல்பர்ட் கம்பல் சதுக்கத்திலும் நடைபெறும். அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 4371-93303 அல்லது 6479142178 4347-93133 அல்லது 6479142178. வருகே இருக்கும் பாடல் ஏயில் ஒருவார பாடல். பாடலுக்கான வரி எஸ்டி செந்தில்லாதன்.

0: சிஎம்ஆர் தமிழக 183 நேரம் 1:13 மிடம் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் இப்பொழுது முதல் நீங்கள் கேட்க இருப்பது
1: என்ன பாடல்? இந்த பாடல்
0: என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சியிலே முதல் பாடல் இடைவரி ஒலிபரப்பாகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165935.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4165935055.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன் மெகா சேல்.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
6: CMR தமிழசம் 101.3.
0: நேரம் ஒரு மணி 16 நிமிடம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், மடப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் புருஷோத்தமன் காய்கிறேன்.
0: புருஷோத்தமன் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்?
7: உங்களுக்கு நம்பி முதல் கண்டுபிடிக்கக்கூடிய பாடம் கொண்டிருந்தது, ஒவ்வொரு பூக்களும் சொல்கின்றதே வாழ்வென்றால் போராடும் போட்களம் என்று,
0: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள். சரி, அது சரியான பாடலா பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட பைக்கி
7: நன்றி.
0: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: முதல்ல நீங்க உணர்ந்த ஏ பாட்டு, வரிகள் எல்லாம் முள்ளி வாக்கால் உணர்த்துறாங்க கவலைகளை. உங்களுக்கு பாராட்டுக்கள். இப்ப நீங்க உணர்ந்த பாட்டு அதுக்கு ஒரு நம்பிக்கை தாரமை பாட்டு,
0: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள்? சரி, அவர் தூங்கிவிட்டார். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அவர் பேசவில்லை. அடுத்த நேயர் வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள்?
9: ஒவ்வொரு பூக்களுமே,
0: அந்த பாடல் தான் சொல்கிறீர்கள். நன்றி, அடுத்த நீர் சந்திப்போம். வணக்கம், மழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், நான் கண்ணன் பேசுறேன்.
0: கண்ணன் சொல்லுங்கள்.
10: நீங்க கொடுத்த பாடல் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு, அது நல்லா நல்லா பாட்டு, நல்லா இருக்கு.
0: நன்றி.
10: வந்து நான் கேட்ட பாடல், நீங்க சொன்ன பாடல் வந்து ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து ஒவ்வொரு பூக்களும் செய்வது.
0: சரி, இது உங்களுக்காக பாடல் அளிக்கிறது, அது சரியான பாடலாக இருந்தால் நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்காமல் அனைத்து நேர்களும் குறிப்பிட்டது போன்று ஓட்டோகிராப் திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது உங்களுக்காக.

0: ஓட்டக்குழாவு திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் குழுவினர் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 1:23. நீங்கள்
1: கேட்டுக்கொண்டிருப்பது
0: இடைவெளி வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4 1 6 5 9 3 0 0 5 5.

0: அந்த பாடல் என்ற பாடல் 416-593-0055.
1: கேன் ஸ்மைல் டென்டல் ஆர்த்தோடான்டிக்ஸ் இம்ப்ளான்ஸ் ஓரல் சர்ஜரிஸ் எமர்ஜென்சி டென்டல் கேர் டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்ஸி அண்ட் டண்டாஸ் இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சிகே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடல் ஒன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494-905-302-9494.
3: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு ஜெயமாள் 101.3.
0: நேரம் 1:27 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, அவர் பேசவில்லை, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு. வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், நான் பிரசோதமன் கேட்கிறேன். முதல் உங்களோட பாடலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க உருவாக்கிய பாடல்கள் சொல்ல மறந்து போனா அதுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள்.
0: நன்றி பிரசோதமன்.
4: ராமன் தேடிய சீடர் இருந்து மழை நின்ற பின் தூரல் போல.
0: ராமன் தேடிய சீதை கிடைத்தாரா?
4: இல்ல, சீதை கிடைக்கல. இன்றைக்கு ஒரு முடிவெடுத்தாங்க, என்னால முடியும் என்று முடிவெடுத்தா ரெண்டு வாடல் நான் முதல் சொல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு
0: நன்றி, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம்,
0: வெண்பா சொல்லுங்கள். மழை நின்ற போது என்ற பாடல் என்று சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், நான் சுரேன் கேட்கின்றேன்.
0: சுரேன் சொல்லுங்கள்.
6: மழை நின்ற பின்பும் சூழல் நின்றால் அப்படி அந்த
0: பாடல் தான் என்று சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். நன்றி சுரேன், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
0: சிவகுமார் சொல்லுங்கள்.
7: மழை நின்ற போதும்
0: அந்த பாடல் தான் சொல்லுகிறீர்கள், நீங்களும் சரி, பார்ப்போம். நன்றி. ஆமாம், அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லுகிறார்கள். ராமன் தேடி செய்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இதோ. கல்யாணி பாடுகின்ற பாடல் ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து.
8: Everything okay, no problem indigenam
9: bar kalam closing that adikira nadik
10: the customer you're trying to reach is not available.
11: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Silvam 416-268-0155 416-268-0155.
8: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
9: செல்லம் இல்லடா, செல்வம்.
8: சரி சரி,
12: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
13: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
14: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
15: CMR Tamil FM 101.3.
0: தொடர்ந்து விரிவாகத்திலே 10 செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டம் இந்த காணப்படுகிறது. காற்று வடமேகத்தை நோக்கி மடிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகளவு 7 செல்சியஸாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 19 பாக செல்சியஸ், சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும். இரவு பொழுது வானம் தெளிவாக காணப்படும், 9 பாக செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை சூரியோடி நிறைந்திருக்கும், இடையிடையே ஆங்காங்கே முகில்கூட்டம் காணப்படும், 23 பாக செல்சியஸாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலை சில இடங்களிலே லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள், 40%. இரவு பொழுது 13 பாக செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 23 பாக செல்சியஸ் சூரியோடி நிறைந்திருக்கும். திங்கட்கிழமை 25 பாக செல்சியஸ் சூரியோடி நிறைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை 29 பாக செல்சியஸ் சூரியோடி நிறைந்திருக்கும், இடையிலேயே கூட்டம் காணப்படும். நேரம் 1:30. இப்பொழுது ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து கல்யாணி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக.

0: சுந்தர தமிழில் சுகமான ராகம் வழங்கும்
1: நிறைவேறியோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 4 6 5 9 3 0 0 5 5.

0: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
2: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
3: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 1:38. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளப்படும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம் காந்தி.
5: காந்தி சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள் காந்தி? அந்த பாடல் என்று சொல்லுகிறீர்கள், பார்ப்போம் அது சரியான பாடலா. நன்றி காந்தி. காந்தியை தொடர்ந்து அடுத்த நேயர் வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், இது சிவபாலன்.
5: சிவபாலன் சொல்லுங்கள், என்ன பாடல்?
7: சுமை தாங்கி என்று அழுகின்றது.
5: சுமை தாங்க முடியாமல் விழுகின்றது, சரி அதா?
7: ஆமாம்.
5: சரி பார்ப்போம், நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், யோகா.
5: யோகா சொல்லுங்கள்.
8: அதே பாடல் தான், அந்த ராத்திரிக்கு சாட்சியிலிருந்து சுமை தாங்கியே நின்று விழுகின்றது,
5: அந்த பாடல் தான் சொல்லுகிறீர்கள். நன்றி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி.
5: அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், வெண்பா.
5: வெண்பா சொல்லுங்கள்.
10: என்ன
5: பாடல்?
10: அதே பாடல், சுமை தாங்கி இங்கு விழுகின்றது, பாவம் சுமை தாங்க முடியாமல் அழுகு.
5: சரி பார்ப்போம், நன்றி. அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள்.
11: சிவகுமார்
5: சொல்லுங்கள். அந்த பாடலான சொல்லுகிறீர்கள். ஆமா, மனிதர்களுமே சரியாக தான் சொல்லுகிறார்கள். சுமை தாங்கி ஏன் என்று விழுகின்றது, பாவம் சுமை தாங்க முடியாமல் அழுகின்றது என்ற பாடல்தான் என்று சொல்லுகிறீர்கள். பார்ப்போம், விளம்பரங்களை தொடர்ந்து இந்த பாடல் ஒலிக்கும்.
12: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-இல் On-site Cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.
13: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
12: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, overdue tax உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
13: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
12: 416-489-2000. 416-489-2000.
5: அந்த ராத்திரி கஜாட்சியில் திரைப்படத்திலிருந்து SP பாலசுமணியும் வாணிஜ்யராம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நேரம் 1:45 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: ஒரே கன்ஃபியூஸ் அந்த பாட்டு தான், இந்த பாட்டா, அதேதான். என்ன பாடல் இந்த பாடல்,
1: என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க இருக்கிறது. 2 மணிக்கு நேர்கள் டாப் 5 நிகழ்ச்சியை கேட்கலாம். இது உங்களுக்காக அடுத்த பாடல் இடைவெளி.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4165935.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றி புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
0: எப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், இது சிவபாலன்.
0: சிவபாலன், சொல்லுங்கள், என்ன பாடல்?
5: நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா.
0: அந்த பாடல் சொல்லுகிறீர்கள், பார்ப்போம். சரியான பாடலா என்று நன்றி சிவபாலன். அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
6: வணக்கம், யோகா.
0: யோகா, சொல்லுங்கள்.
6: அதே பாடல் தான், நீலவான ஓடையில்.
0: அதே பாடல் தான் என்று சொல்லுகிறீர்கள், நன்றி. அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா, சொல்லுங்கள்.
8: நீங்களும்
0: சொல்லிருக்கிறீர்கள். காந்தி, சொல்லுங்கள்.
8: என்ன
0: கலசிய வாழ்வு மாயத்தில் விடவில்லை. சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
9: அதே பாடல்.
0: யார் பேசுகிறீர்கள்?
9: பரமேஸ்வரன்.
0: சரி, பரமேஸ்வரன் நீங்கள் பேசுவது தெளிவாக இல்லை, இருந்தாலும் சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம்,
0: அருண் கணேசன். வாழ்வை மாயம் சொல்லியிருக்கிறீர்கள், வாழ்வை மாயம் பாடல் என்று. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம், அண்ணா.
0: தேவகுமார், சொல்லுங்கள்.
11: நீலவான ஓடை என்ற வெண்ணிலா, நீல நான் வரைந்த பாடல்கள், நீளம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி.
0: அந்த பாடல் சொல்லிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம், நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்க வலைப்பில் இருக்கிறீர்கள். பைத்தியக்காரர்கள். சரி, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகிற பாடல் நேர்களை சொல்லவில்லை, ஒரு நேர்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேரம் மறுபடியும் 56 நிமிடம் செய்யுமாறு தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பாடலை தொடர்ந்து நேயர்கள் டாப் 5 நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக 5 பாடல்கள் தொடக்க வரி வரும். அந்த தொடக்க வரியை வைத்துக்கொண்டு நீங்கள் 3 பாடல்களை தெரிவு செய்கின்ற நிகழ்ச்சி. குறைக்கப்பட்ட சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்லே சிஎம்ஆர் முகாமைத்துவன் வழிகாட்டலே தான் நிகழ்ச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அனாவசியமான தேவையற்ற கேள்விகள் வேண்டாம். 852-8-0-5 என்று தொடங்குகிற அந்த இலக்கத்தால் ஒருவர் அழைத்து இங்கே நிகழ்ச்சியில் நடாத்துவதற்கு தடையூறாக இருக்கிறார். அவர் மேலதிக தடையூறுகள் ஏற்படுத்துவாராக இருந்தால் அவருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி மேலிடத்திலே நாங்கள் முகாமையாளரும் தெரிவிப்போம் என்பதையும் எந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். 852-8-0-5 என்று தொடர்கிறது. அதுக்கு முன்னால் இருக்க விளக்கத்தையும் நான் வானிலையிலே தெரிவிப்பேன். அருண்மொழி ஹரணி பாடுகின்ற பாடல்

0: நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஹரணி பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 2:01.
1: CMR
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சனுடைய என கூறப்பட்ட கைவிடப்பட்ட வீட்டையும் காணியையும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வழங்குமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. இலங்கையில் ஆண்டுதோறும் நிகழும் மரணங்களில் சுமார் 6% ஆஸ்மா நோயினால் ஏற்படுவதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர். கொல்கத்தாவில் தேர்தலுக்கு பின்னார வன்முறை தொடர்பான வழக்கில் வக்கீல் உடையில் வாதிட வந்த மம்தா பானர்ஜியை சில வழக்கறிஞர்கள் திருடி என கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அல்பர்டா இருப்பதற்கு கனடாவை சிறந்த இடம் என மார்க்கானி கூறியுள்ளார். அல்பர்டா பிரிவினைக்கு வாக்கெடுப்பு கோரும் மனுவொன்றை நீதிமன்றம் நிராகரித்த நிலையிலே அவர் இதனை கூறியுள்ளார். சைபர் குற்றவாளிகள் ஆசிய நாடொன்றிலிருந்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வங்கியொன்றில் வைப்பிட்டு சென்றபொழுது ஒமான் காவல்துறையினர் அதை கைப்பற்றியுள்ளனர். CMR தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
2: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க
3: மகிழ்ச்சியாக
0: நேரம் 2:03. CMR தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பிற்பகுதியில் 10 பாகை செல்லுதாக இருக்கிறது. முகில்மட்டம் அமைந்து காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 7 பாகை செல்லுதாக குறைபடியும். இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செல்லுதாக இருக்கும். சூரியோடு இறைந்திருக்கும். இரவு பொழுது 9 பாகை செல்லுதாக குறைபடியும். வானம் தெளிவாக காணப்படும். நாளை சனிக்கிழமை 23 பாகை செல்லுதாக இருக்கும். சூரியோடியுடன் முகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 40%. இரவு பொழுது 13 பாகை செல்லுதாக குறைபடிந்து ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்லுதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரியோடியை நிறைந்திருக்கும். அதேபோன்று திங்கட்கிழமை 25 பாகை செல்சியஸ் சூரியோடியை நிறைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை 29 பாகை செல்சியஸ் சூரியோடி நிறைந்திருக்கும். இடையிடையே முகில் கூட்டம் காணப்படும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. டாப் 5 நிகழ்ச்சிக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். உங்களுக்காக 5 பாடல்கள் தொடக்க வரிகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் ஒளிபரப்பு செய்ய போகிறோம். அந்த பாடலில் உங்களுக்கு பிடித்த 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் தெரிவு செய்கின்ற பாடல்களுக்கு நாங்கள் வாக்குகள் அளிப்போம். அந்த வாக்குகளின் அடிப்படையில் 3வது, 2வது, 1வது பாடல்கள் முறையே ஒளிபரப்பாகும். 4வது, 5வது பாடல்களின் ஒரு சில வரிகள் ஒளிபரப்பாகும். இது உங்களுக்காக அந்த 5 பாடல்களின் தொடக்க வரி. நீங்கள் இணைந்து கொள்ள 4165930055.
4: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது?
5: One, number one.

0: ஒலித்து ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: நேரம் 2:06. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். சரி, ஒலித்த ஐந்து பாடல்களிலே உங்களுக்கு பிடித்த 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்ய போகிறீர்கள். ஆனால் இன்றைய நாளுக்கான பாடல்கள் இதுவல்ல. சரி, வேறு ஒரு பாடல்களின் தொகுப்புகள் இருந்தன. இருந்தாலும் கூட அந்த தொகுப்பு ஏதோ இடம் மாறிவிட்டது. சரி, இருந்தாலும் கூட இந்த பாடல்களுக்கான வாக்குகளை இப்பொழுது நேரடி இருந்து கேட்கப் போகிறோம். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள 416-593-0055. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? அருண் கணேசன் சொல்லுங்கள்.
2: எல்லாமே அருமையான பாடல்கள். இருந்தாலும் 542.
1: ஆனால் உண்மையிலே தெரிவு செய்யப்பட்ட பாடல் இந்த பாடல் இல்லை, வேறு ஒரு தொகுதி தான் இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு சிறிய தொழில்நுட்ப பிரச்சனையால் அது அந்த பாடல் தொகுதி மாறிவிட்டது. இருந்தாலும் பரவாயில்லை, பார்ப்போம். நன்றி அருண் கணேசன், நன்றி. அடுத்த நேர் சந்திப்பு. வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம், அஜந்தா.
1: அஜந்தா சொல்லுங்கள்.
3: ஹலோ.
1: ஆமாம், சொல்லுங்கள் என்று
3: சொல்லியிருந்தேன்.
1: 214 சொல்லியிருக்கீர்கள். 214 அஜெண்டா. சரி, பார்ப்போம். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், இது சிவபாலன்.
1: சிவபாலன் சொல்லுங்கள்.
4: 425
1: சொல்லியிருக்கீர்கள். நன்றி சிவபாலன், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
5: வணக்கம் செந்தில், நான் சிவன் கதைக்கிறேன். எப்படி இருக்கீங்க
1: சிவன்? சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும் என்று முதலில் சொல்லுங்கள். 145. சரி, பொய் சொல்ல விரும்பவில்லை நான் சிவன். பொய் சொல்ல விரும்பவில்லை. சரி, அடுத்த நேரத்தில் இப்போ வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், வெண்பா.
1: வெண்பா சொல்லுங்கள்.
6: ஒரு ராஜா என்பார்.
1: ராஜா என்பார்.
6: ஒரு மூடன்.
1: ஒரு மூடன்.
6: சின்னப்புறா.
1: சின்னப்புறா ஒன்று. சரி, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு. 512 சொல்லியிருக்கிறீர்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், நான் சத்யா பேசுகிறேன்.
1: சத்யா சொல்லுங்கள்.
7: 451
1: சொல்லியிருக்கிறீர்கள் சத்யா. நன்றி சத்யா. என்று உசார் குறைந்து விட்டது போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். நன்றி சத்யாவை தொடர்ந்து. அடுத்த நேயர்
8: வணக்கம், நான் கலியுகவர்தன் கேட்கிறேன். நம்பி
1: கலியுகவர்தன் சொல்லுங்கள். 413 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். நன்றி நன்றி. அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், வலைப்பிலே இருக்கிறீர்கள். பவன் சொல்லுங்கள். பவன் விளங்கவில்லை. 234 சொல்லியிருக்கீர்கள் பவன். நன்றி பவன், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், காந்தி.
1: காந்தி சொல்லுங்கள்.
9: 125.
1: எந்த பாடசாலையில் படித்தீர்கள்? 123 வருமா? சரி, நன்றி காந்தி. காந்தியை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், நான் உதயன்.
1: உதயன் சொல்லுங்கள். 532. சரி, நன்றி உதயன். உதயனை தொடர்ந்து அடுத்த நேயர் வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
11: வணக்கம், நான் முரு கதைக்கின்றேன்.
1: முரு சொல்லுங்கள். 542 முரு சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி முரு. முருவை தொடர்ந்து அடுத்த நேயர் வணக்கம், அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
12: அதிகால வணக்கம் செஞ்சாலும் உடுப்புட்டி ராஜா.
1: உடுப்புட்டி ராஜா சொல்லுங்கள். 125 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி ராஜா. ராஜாவை தொடர்ந்து அடுத்த நேயர் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
13: வணக்கம், தேவகுமார்.
1: தேவகுமார் சொல்லுங்கள்.
13: 523. ஆமாம்,
1: 523. சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்காமாம். இப்பொழுது மொத்தமாக 13 நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 13 நேயர்களின் வாக்குகளும் எண்ணப்பட போகின்றன. தொடர்ந்து நீங்களும் வாக்களிக்கலாம். 415-593-0055. மீண்டும் ஒருமுறை இந்த பாடல் வரிகளை, 2 பாடல்களை கேட்போம்.
0: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது? 1.

0: ஒலித்து ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
5: ஆலோசனைகளும்
4: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
6: கேளுங்க அண்ணே, கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
0: சிஎம்ஆர் தமிழகம் 101.3. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.
7: நேரம் 2:14 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நான் சுரேன் கதைக்கின்றேன்.
7: சுரேன், சொல்லுங்கள், எந்த பாடல் வரிசை?
8: 2-4-3.
7: நன்றி சுரேன்.
8: நன்றி
7: சுரேன். தொடர்ந்து அடுத்த நேர் வணக்கம் வலைவில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம்,
7: சிவா, சொல்லுங்கள். 3-2-1. சாரி, நன்றி சிவா. சிவாவை தொடர்ந்து அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், ஜோகா.
7: ஜோகா, சொல்லுங்கள்.
10: 2-3-5
7: சொல்லிருக்கிறீர்கள். நன்றி ஜோகா.
10: நன்றி
7: நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், சத்குணராஜா.
7: சத்குணராஜா, சத்குணராஜா, சொல்லுங்கள்.
11: 1-2-5.
7: 1-2-5 சொல்லிருக்கிறீர்கள். நன்றி சத்குணராஜா.
11: நன்றி
7: நன்றி. அடுத்த நேரம் சந்திக்க போகின்றோம். வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
12: வணக்கம், நித்யா.
7: நித்யா, சொல்லுங்கள்.
12: 5-1-2.
7: 5-1-2 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி நித்யா.
12: நன்றி
7: நன்றி. மொத்தமாக 18 நேர்கள் வாக்களித்தீர்கள். இந்த 18 நேர்களின் வாக்குகளும் எண்ணப்பட போகின்றன. நீங்கள் வணிக்கலாம். 416-593-0055. கடைசி நேர் வாக்களிப்பு உங்களுக்காக. இன்னொரு நேர் வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம், இது பத்மன்.
7: பத்மன், சொல்லுங்கள்.
13: 3-1-5.
7: 3-1-5. 3-1-5. நன்றி பத்மன். பத்மன் நன்றி. ஆமாம், இப்பொழுது மொத்தமாக 19 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 19 நேர்களின் வாக்குகளும் எண்ணப்பட போகின்றன. சரி சரி, இன்னும் ஒரு முறை உங்களுக்காக இணைந்து கொண்டு பாடல்களை தெரிவிக்கலாம். அடுத்த நேர் சந்திப்போம். வணக்கம், 20வது நேர் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள்.
14: வணக்கம், நாட்டியா.
7: ரகுவுக்காக திறந்து வைத்திருக்கிறோம் பார்கள். சரி,
14: நன்றி.
7: 425
14: 25.
7: நிச்சயமாக உங்கள் அன்புக்கு நன்றி ரகு. சரி நன்றி. ஆமாம், 20 நேர்கள் ரகுவோடு சேர்த்து 20 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 20 நேர்களும் வாக்குகள் எண்ணப்பட போகின்றன. சாரி, பார்ப்போம். விளம்பரங்களை தொடர்ந்து 3வது பாடல் ஒலிக்க இருக்கிறது.
15: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
16: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
17: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
16: 905-417-6069.
17: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca.
5: 905-417-6069.
9: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
18: இல்லடா.
9: ஹலோ, காசு வந்ததாடா?
18: இன்னும் வரல காசு.
9: காசு வந்துச்சா?
18: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
19: What's happening? So sad.
20: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
21: அசத்தும் அலைவரிசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
7: நேரம் 2:18 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மொத்தமாக 20 நேயர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அருண், கணேசன், அஜந்தா, சிவபாலன், சிவன், வெண்பா, சத்யா, கலிஜுகவர்தன், பவான், காந்தி, உதயன், முரு மற்றும் முடுப்பட்டி ராஜா, தேவகுமார், சுரீன், சிவா, பிரம்டன், ஜோகா, சர்க்குடராஜா, நித்யா, பத்மன், ராகு, ரோத்யோக், இவர்களின் வாக்குகளின் அடிப்படையிலே 3வது இடத்தை பெற்ற பாடல் மொத்தமாக 39 வாக்குகளை பெற்றிருக்கிறது. மொத்தமாக 39 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்ற பாடல் எந்த பாடல்? மலேசியா வாசுதேவன் பாடுகின்ற இந்த பாடல்.

0: அந்த பாடல் 39 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்ற பாடல்.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: நேரம் 2:23 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது டாப் 5. சரி, 3வது இடத்தை பெற்ற பாடல் 39 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அப்பொழுது 2வது இடத்தை பெற்ற பாடல் 49 வாக்குகளை பெற்றிருக்கிறது. அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற இந்த பாடல்.

0: அந்த பாடலில் 49 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்று பாடல்.
1: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
1: Jewelers. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
6: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
5: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
1: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
7: 905-270-8800.
1: உதயம் சூப்பர் மார்க்கெட். பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: வெப்பநிலை பத்து பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் பிரித்து காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 17 கிலோமீட்டர் பக்கத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 7 பாகை செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 19 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடு நிறைந்திருக்கும். இரவு பொழுது 9 பாகை செல்சியஸாக குறைவடைந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகள் 23 பாகை செல்சியஸாக இருக்கும். சனிக்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் இணைந்து காணப்படும். 40 வீதம் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும், 23 பாகை செல்சியஸ். திங்கட்கிழமை 25 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கிறது. சரி, இப்பொழுது முதலாவது இடத்தை பெற்ற பாடல். இதோ உங்களுக்காக ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுகின்ற இந்த பாடல் மொத்தமாக 52 வாக்குகளை பெற்றிருக்கிறது.

0: அந்த பாடல் 52 வாக்குகளை பெற்று டாப் 5 நிகழ்ச்சியிலே முதலாவது இடத்தை பெற்ற பாடல்.
1: அட்டகாசமான பாடலுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM. மிசிசாகாப்ரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: என்னடி மீனாட்சி.
1: அந்த பாடல் 36 வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தை பெற்ற பாடல். ஐந்தாவது இடத்தை பெற்ற பாடல் இந்த பாடல். 25 வாக்குகளை பெற்றிருக்கிறது.

0: அந்த பாடல் 25 வாக்குகளை பெற்று 5வது இடத்தை பெற்ற பாடல் ஒரு அந்த பாடலோடு நிறைவுக்கு வந்தது டாப் 5 நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த 20 நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதிய தொகுப்போடு சந்திப்போம். நேரம் 2:38.
1: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜய ராம் பாடுகின்ற பாடல் இசைக்கு ஒரு கோயில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது. 3 மணிக்கு இதயநாதம் கேட்கலாம்.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
5: நேரம் 2:45 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் பாடலோடு கே ஜே ஜெயசுதாஸ், வாணி ஜெயராம்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
3: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

நேரம் 2:49 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் வீட்டு மாப்பிள்ளை நான் இல்லை. திரைப்படத்தின் பெயர் ஏ.எம். ராஜா ஜிகே.

நேரம் 2:53 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழகமில் 3 மணிக்கு நேர்கள் கேட்க இருப்பது என்ன இதயநாதம்.

ரொம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தலக்குள் கொட்ட பாக்கு, ராணி அம்மா மனசு வச்சா நன்மை.

0: அட்டகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 CMR தமிழ் FM.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 416-700-2222-J.CA.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
6: நோ நோ நோ.
7: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
8: Everything okay? No problem and dinam.
9: Bar kalam closing da adikira nadik.
10: The customer you're trying to reach is not available.
11: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
8: Last minute left. Closing day the brothers. Chellathukku thanks.
9: Chellam illa da Selvam.
8: Sari sari.
12: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, pet chigichigal anithirkum, 3 idangalil sevai, Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844, Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000, Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002, 3 idangalil, Dr. Sabavathi Ravindran.

நேரம் 3:01 தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே 10 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டும் இணைந்து காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 17 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 7 பாக செல்சியஸாக இருக்கும். இன்றைய பகல் பொழுது 19 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோடையும் நிறைந்திருக்கும். இரவு பொழுது 9 பாக செல்சியஸாக குறைவடையும். இரவு பொழுதும் வானம் தெளிவாக காணப்படும். சனிக்கிழமை பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 23 பாக செல்சியஸ், சில இடங்களில் லேசான மழை, தூறலுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரியோடையும் நிறைந்திருக்கும். இடையிடையே மகள் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 13 பாக செல்சியஸாக குறைவடைந்து சூரியொடியோடு 23 பாக செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 25 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை 29 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது இதயநாதம் நிகழ்ச்சி. இந்த இதயநாதம் நிகழ்ச்சி 2008 கடைசி பகுதிகள் அல்லது 2009 தொடக்க பகுதியிலே ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. காலத்தின் தேவை கருதி இந்த இதயநாதம் இப்பொழுது ஒளிபரப்பாக்கிறது உங்களுக்காக.

இதயநாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை இதயநாதம். தூங்க மறுக்கும் கண்களுக்கும் இறங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்கு வருகிறது இதயநாதம். இது என் குரலானாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்கள் இதயம்.

இதய நாதம் கதையாய் கானமாய் கவிதையாய் சொந்த மண்ணிலே தொடர்ந்து இடம் விட்டு இடம் மாறி காடு மேடு பள்ளமெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எம் உறவுகள். பாதி தேடி ஓடிச் செல்வோர் மீது எரிகணைகள், கொத்துக்குண்டுகள், எரிகுண்டுகள் உடலை பதம் பார்த்து உயிர்களை குடிக்கின்றன. பிஞ்சு குழந்தைகள் முதல் முதியவர் வரை பாகுபாடு இல்லாமல் பதம் பார்க்கிறது அரச பயங்கரவாதம். தொடர்கிறது அழிவு, தமிழின அழிப்பு. புலம்பெயர்ந்த மண்ணில் வாழும் நாம் எம் உறவுகளுக்காய் என்ன செய்யலாம்?

0: ஏனம் ஆளுறீங்கள்? என்ன பசிக்குதா? அப்ப ஏன் ஆளுகிறீங்கள்? அம்மா அங்க?
1: அம்மா கடைக்கு போயிட்டா.
0: நீங்களே ஏன் ஆளுகிறீங்கள்?
1: இல்லப்பா, இங்க டிவிய பாருங்கப்பா.
0: ஓ, டிவியா? இல்ல, அங்க அது ஊர்ல நடக்கிறதெல்லாம் போடணும்.
1: ஓமாப்பா, சின்ன பிள்ளைகளாம் செத்து இருக்கப்பா.
0: ஓ, அங்க பிரதானமா பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. அங்க ஆமி எல்லாம் கொண்டு போடணும். அதுல சின்ன பிள்ளைகளுக்கு பெரியாக்களுக்கு எல்லாம் காயம்.
1: என்னது? இது இந்த பேட்டைக்கு காசு சேர்த்து வச்சிருந்தானாப்பா. இதை நீங்க வன்னிக்கு அனுப்புங்க.
0: ஓ, சரியம்மா. இப்படி எல்லா சின்ன பிள்ளைகளும் யோசிச்சா அங்க இருக்கிற பிள்ளைகள குறையெல்லாம் தீர்க்கலாம்.

கொஞ்சம் இந்த பிஞ்சு மனதில் தான் எத்தனை இரக்கம். தனக்காக சேமித்ததை இன்னொருவருக்காக விட்டுக் கொடுக்கிறான், இல்லை இல்லை மனம் வந்து கொடை அளிக்கிறான். இவளைப் போல் எல்லோரும் மாறினால்

கொஞ்சம் இந்த பிஞ்சு மனதில் தான் எத்தனை இரக்கம். தனக்காக சேமித்ததை இன்னொருவருக்காக விட்டுக் கொடுக்கிறாள், இல்லை இல்லை மனம் வந்து கொடை அளிக்கிறாள். இவளைப் போல் எல்லோரும் மாறினால்

0: சும்மா ஒவ்வொரு காலம் வண்டலுக்கு விக்கிறது தான் மிச்சமே தவிர ஒழுங்கான சீடியில் எல்லாம் கேமரா காப்பியும்
1: எனக்கு
0: வேலையால
1: என்ன
0: பிரச்சனை
1: உங்களுக்கு
0: நிம்மதியா இருக்கா இல்ல பாக்கணும் விசாரதான் வருது.

தவிக்குதுகள் தாய் நிலத்தில் எம் உறவுகள், இங்கே தவிக்குதுகள் தெளிவற்ற படப்பிரதி என்று. புவிக்குள் தான் எத்தனை கருமை உள்ளங்கள் உணர்வுகளை சேர்த்து உறைய வைத்துள்ளன குளிரூட்டியில்.

கேட்டீர்களா? இவர்களை மாதிரி இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். புலம்பெயர்ந்த மண்ணில் மனம் மாறி மனிதத்தை மதிக்கும் நாள் என்றுதான் வருமோ? தொடர்கிறது இதய நாதம்.

களத்தில் நின்று போராடவா அழைக்கிறோம்? குலத்தில் மக்களோடு மக்களாக கோஷம் எழுப்பவே வானத்திலிருந்து வந்தவரா? நினைத்துப்பார் பழையதை, நிலத்திலிருந்து நீண்ட தூரம் நீ ஓடி வந்ததை.

0: ஹலோ, ஓ மலரக்கா, எப்படி இருக்கீங்க? ஓ நான் இருக்கேன், நல்லா சோமா. என்ன நடக்குது? என்ன ஊர்லயே முறை சண்டையாக்கும்? ஓ என்னது, தம்பி போன் பண்ண வரும்? இல்லையா அக்கா, இங்க தானே இருந்தவா, உள்ளுக்குள்ள இருக்கல. என்ன சொல்றீங்க? ஐயோ என்ன சொல்றீங்க மலரக்கா? ஐயோ கடவுளே,
1: என்ன
0: நடந்தது தெரியலவா? இங்க தானே இருந்தவா, தாங்க உள்ளுக்குள்ள போயிருந்திருக்கா, என்ன நடந்தது தெரியலையே எனக்கு.
1: சரி சரி சரி,
0: என்ன பாவம், இங்க தானே இருந்தவா, என்ன நடந்தது, என்ன போனவா?
1: தெரியும்,
0: அதுதான்
1: கவலை வரைக்கலாம். உங்களுக்கு தெரியுது அங்க பிரச்சனை, எல்லாருமா சேர்ந்து போயிருந்தால், எவ்வளவு கூட ஜனம் போயிருந்தால், கவர்மெண்ட் சொல்லி அங்க போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். இல்ல தனக்கு தனக்கு வந்த அப்புறம் தான் நீங்க அழுது கொண்டிருங்க.
0: நடக்கலானே தெரியுது.
1: சரி, அழாதே.

இருட்டில் நீண்ட நேரம் இருந்து விட்டால் பழகிவிடும் இருட்டு. வெளிச்சம் பின்பு சுமையாகி கண்கள் கூசும். வாங்கி வந்தவற்றை இருட்டிலே உண்டு பசியாறு. வாக்குறுதிகள் மட்டும் வெளிச்சத்தில் பரிமாறு.

மற்றவர்களின் துக்கமோ துன்பமோ புரிவதில்லை. தனக்கு வந்தால்தான் புரியும். தாயகத்தில் அல்லலும் உறவுகளின் வாழ்வுக்காக வாருங்கள், கை கொடுப்போம். வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிக்கொண்டிருக்கும் எம் உறவுகளை தாங்கி நிற்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.

இதோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இதயநாதம். இன்றைய இதயநாதமாய் எஸ் டி செந்தில்லாவும் சாமந்தி கனகராஜா லதியா ஒலிச்சேர்க்கை டிஜே ரிதமி ஸ்ரீ சுதா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது இதயநாதம்.
1: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
4: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
5: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
6: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ .ca
8: தமிழ் FM 101.3.
0: நேரம் 3:33 சீமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பிற்பகத்தில் 8 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 7 பாகை செல்சியஸாக குறைவடையும் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 19 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடி நிறைந்திருக்கும். இரவு பொழுது 9 பாகை செல்சியஸாக இருக்கும். வானம் தெளிவாக காணப்படும். நாளை சனிக்கிழமை பகல் பொழுது 23 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடி நிறைந்திருக்கும். இடையே அங்காங்கே முகழ்கூட்டம் காணப்படும். 40% லீசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 13 பாகை செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை 23 பாகை செல்சியஸாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரியோடி நிறைந்த நாளாக இருக்கும். திங்கட்கிழமையும் சூரியோடி நிறைந்திருக்கும். அதிகூடிய வெப்பநிலை 25 பாகை செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 29 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை நிலையம் தெரிவித்து இருக்கின்றது. நேரம் 3:34.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
2: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
8: உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழர் மாணவர் சமூகம் எடுக்கும் அறிவித்தல், 2029 தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஆண் பெண் குழந்தைகள் என பாகுபாடின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கின்றன. அந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கான நினைவாகவும் இன அழிப்புக்கான நீதி வேண்டியும் உலகெங்கும் இருக்கும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் ஒரு நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறது. இம்முறை இந்த நிகழ்வு 2 நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றன. முதல் நிகழ்வு 18 திங்கட்கிழமை காலை 11 முதல் பிற்பகல் 1 வரை, இலக்கம் 90-50 பிரமாலயா ரோட், சிங்கோசி பார்க்கில் அமைந்துள்ள தமிழ் இன அழிப்பு நினைவு தூவியிலும். 2 நிகழ்வு மாலை 6 ஸ்காப்ரோ டவுன் சென்டர் அருகிலுள்ள அல்பர்ட் கம்பல் சதுக்கத்திலும் நடைபெற உள்ளது. அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனடிய தமிழர் சமூகம் மற்றும் கனடிய தமிழ் மாணவர் சமூகம் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 4374319

9142178 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 4374193 அல்லது 6479142178 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். வரைக்கும் பாடலோடு ஒன்றிகிருஷ்ணன் 4 மணிக்கு உங்களுக்கு ஆலோசனை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கலாம்.

0: ஈஸ்ட் ஓ வெஸ்ட் CMR இஸ் தி பெஸ்ட் CMR இஸ் தி பெஸ்ட்
1: Nissan head to head event இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச் கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO.
4: நான்கு மணிக்கு உங்களுக்கு அலட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165939 3005 திப்பு குழுவினர் பாடுகின்ற பாடல்

0: நேரம் 4 மணி.
1: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். நாடாளுமன்றம் எதிர்வரும் 19ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற பதில் செயலாளர் நாயகம் அன்ஸ அபேரத்னா தெரிவித்தார். தனிநபர் ஒருவரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவு ஒட்டிசுல்தான் கமல் சேவை நிலைய பிரிவுக்குட்பட்ட வரவு விலக்குளத்தினை விடுப்பு செய்வதுடன் குறித்த குளத்தினை சீரமைப்பு செய்து விவசாயிகளிடம் கையளிக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி திராவிடர் கழகம் ஒருங்கிணைந்து நாளை மறுதினம் 16ஆம் தேதி சனிக்கிழமை மன்னிக்க வேண்டும் நாளை 16ஆம் தேதி சனிக்கிழமை தமிழகம் முழுவதும் நடத்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து கொள்ளும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்தார். கனடாவிலிருந்து அல்பிட்டா பிரிவது குறித்து பொது வாக்கெடுப்புக்கான மனுவை பழங்குடியினருடன் முறையற்ற கலந்து ஆலோசனை செய்யப்பட்டதை காரணம் காட்டி மே 13 தள்ளுபடி செய்த நீதிமன்ற தீர்ப்பை அல்பிட்டா முதல்வர் டேனியல் ஸ்மித் கண்டித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இன்று தனது சீன பயணத்தை நிறைவு செய்யும் நிலையில் ஈரான் தைவான் மற்றும் பல விடயங்களில் ஆழ்ந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தபொழுதும் உலகின் இரு பெரும் வல்லரசுகளுக்கும் இடையிலான உறவுகள் நன்றாக இருப்பதாகவும் மேலும் மேம்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: இப்பொழுது முதல் உங்களுக்கு ஆலோசிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 416-593-0055 டொரோட்டோ பெரும்பாக்கத்திலே 2°C 7°C ஆக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று தற்பொழுது வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதி கூடிய வெப்பநிலை 19°C இருக்கும். சூரியன் இணைந்த ஒரு நாளாக இருக்க போகிறது. இரவு பொழுது 9°C குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 23°C இருக்கும். சூரிய ஒளி நிறைந்திருக்கும் இடையிடையே முகில்கூட்டம் காணப்படும். சில இடங்களிலே லேசான மழை சூழலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 13°C குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 23°C சூரிய ஒளி நிறைந்திருக்கும். திங்கட்கிழமை 25°C. திங்கட்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். இரண்டு இடங்களிலே இந்த மே 18 கவன ஈர்ப்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. சிங்கூசிப்பாக்கிலும் ஸ்காபரோ சென்டருக்கு அருகாமையிலே அல்பர்ட் கம்பலும் இன்று அதாவது திங்கட்கிழமை நடைபெற இருக்கின்றது என்பதனை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். உங்களுக்கு ஆனால் கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம்,
0: ஆமாம், கண்ணன் சொல்லுங்கள்.
1: நான் கேட்கும் பாடல் வந்து நீங்க ஒளிபரப்பு பண்ணியிருந்தீங்க இதய நாடகம். அதுக்கு முதல்ல என்னுடைய அன்பான அதில் நடிச்ச அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிஞ்சு கொண்டு
0: நன்றி.
1: நான் கேட்கும் பாடல் நீங்கள் ஒரு பாடல் ஒன்று ஒளிபரப்பு செய்தீர்கள், கொல்லி வாய்க்கால் நினைவினால்.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகுது. மூலம் உருவான பாடல். நன்றி,
1: நன்றி, வணக்கம்,
0: நன்றி.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்
4: 4 மணி 12 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள
5: 4 6 5 9 3 0 0 5 5
4: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், வெண்பா.
4: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
6: உங்களோட பாடலும் உங்களோட ஐடியானாலும் எங்களை 2009 நினைவுகளை கூட்டிக் கொண்டு போய் கொஞ்சம் இதயத்தை கணக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வரும் பாடல்களை போட்டு கொஞ்சம் சூட் பண்ணீங்க கூட திருப்பி இந்த பாடல் வந்தோடனே திருப்பி கொஞ்சம் கஷ்டமா.
4: இந்த நாட்கள் பொதுவாக 18 இந்த நாட்களுமே கவலைக்குரிய நாட்கள் தான் இருக்கு. இருந்தாலும் இந்த நாட்கள் என்பது மிக மிக ஆமாம், 2009 எங்களை மிகவும் துயரத்தில் உள்ளாக்கிய நாட்கள் தானே இந்த நாட்கள்.
6: போட்ட பாடுந்த ஒவ்வொரு பூக்களும் குறை ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு பாடலும் எல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு கோச்சடியான் படத்துல கர்ம வீரன்
4: சரி அந்த பாடல் அளிக்கிறது உங்களுக்காக நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கும்
6: நன்றி.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 416-834-5753. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
3: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
0: அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
4: நேரம் 4:21. உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேயர் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம் ஜோகா.
4: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
5: எனக்கு ஆவாரம் படத்திலிருந்து ஆலோலம் பாடி.
4: சரி, இது உங்களுக்காக நேராஜா பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
5: நன்றி. நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சேமார் தமிழ் எஃப்எம். ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம் பாபா பேங்க்வெட் ஹால், 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்று கூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ, 416-335-3334.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit. CMR
2: 101.3 FM. நேரம் 4:28 நிமிடம். உங்களுக்கான நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 4165930055 பின் பக்கத்திலே இப்பொழுது இழுபாக செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று வடமேக்கத்தை சுரக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் பக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது 19 செலுத்ததாக இருக்கும். சூரியொளி நிறைந்திருக்கும். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம் காந்தி.
2: காந்தி சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: எனக்கு தாய்நாடு படத்தில் நான் முத முதல பாடிய பாடல், அதுக்கு முன்னுக்கு வந்து உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பாடல் எல்லாம் போட்டு இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு பாராட்டுகள்.
2: நன்றி. சரி, நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கிறது. நன்றி காந்தி.
3: எனக்கு தாய்நாடு.

0: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3 101.3.
1: நான்கு மணி 34 மணி உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம், நான் தேவகுமார்.
1: தேவகுமார், சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: பாடலுக்கு முதல் இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்த அந்த ஒலிபரப்பின அந்த பாட்டு சிறப்பாக இருந்துச்சு. அதாவது உங்களுக்கு முதல் நன்றியும் வாழ்த்துக்களும்.
1: நன்றி,
2: சிறப்பாக இருந்துச்சு. மற்ற விஜயநாதம் அந்த மாதிரி இருந்துச்சு. சரி,
1: நன்றி. நீங்கள் என்ன பாடலை தெரிஞ்சிருக்கீங்க?
2: இது எங்க பூமி அந்த படத்துல இருந்து சிறுத்தைகளை ஒன்று சேருங்கள் அந்த பாடலை கேட்போம்.
1: இது உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
2: நன்றி. நான் நன்றி வாசிக்கணும்.
3: சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள், சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள்.

ஜெயிக்க வாருங்கள். கொட்டம் அடித்த குள்ள நரிகளின் ரத்தம் குடிக்க வாருங்கள். சிறுத்தைகளே ஒன்று சேருங்கள், இந்த ஜெகத்தை ஜெயிக்க வாருங்கள்.

கடந்தால் உங்கள் அடுப்பை கரையானரிக்கும். அழுது ஒதுங்கி கிடந்தால்

இருக்குள்ளவர் கட்டிய தாலியை அறுத்தார். கணவன் இருக்கும் போதே கயவர் கட்டிய தாலியை அறுத்தார். கண்ணீர் விட்டது குழந்தை அதனை காலில் போட்டு மிதித்தார். வெளுத்த

0: பிரகாசமான பாடல்களுடன் அதிரவிக்கும் அதிர்வெண் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 தேதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட், மிசிசாகா, ஹிந்து மிஷன் .ca.
3: உங்களுக்கான கேட்டுக் கொடுக்கிறீர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் சுந்தர்லா, இது பத்மன்.
3: பத்மன் சொல்லுங்கள், என்ன பாடல்? உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
4: நன்றி.

0: பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $24, நைட்டி $34, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: Everything okay, no problem andichinam
5: bar kalamu closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
1: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155, 416-268-0155.
7: வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
9: நேரம் 4:47 மணி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம்,
9: என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
10: இந்த எம்ஜிஆர் கூட பாட்டுதான். என்னதான் நடக்கும், நடக்கட்டும் முறையற்று.
9: சரி, பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு.
10: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி அப்பா.

0: உங்கள் செவியை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு. இது
1: இருபது ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-யில் மலரும் மொட்டுக்கள்.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.

0: உங்களுக்கு ஆரம்பிச்சினை நிறைவு செய்ய வரும் நேரில் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நம்பரம் சிவா.
0: சிவா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: நான் வந்து அசுரன் திரைப்படத்திலிருந்து எள்ளுவய பூக்களையே அந்த பாடல்
0: சரி, இதோ ஒலிக்கிறது கேளுங்கள். நன்றி. சாய்ந்தவி பாடுகின்ற பாடல் ஒலிக்கும். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்கு அரங்கச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் எஸ் ஜே ராம்பிரசன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்ற ஒரு ஒலிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்னென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

0: நன்றி செந்தில்நாதன். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் 101.3 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 15ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை காலை ஒலிபரப்பில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தூத்து வழங்க கரையகத்தில் உங்கள் அன்பின் எஸ் ஜே ராம்கிருஷ்ணன். தொடர்வது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: பார்க்கலாம், படிக்கலாம், ஆனால் செய்திகளை உடனுக்குடன் கேட்க சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் எஸ் ஜே ராம்பிரசன், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மைல்கல்லாக உலகளாவிய டிஜிட்டல் கட்டண தளமான பேபால் இன்று முதல் இலங்கையில் தனது முழுமையான செயற்பாடுகளை ஆரம்பிக்கின்றது. இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார மீட்சிகளுக்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் முழுமையான ஆதரவை வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக இலங்கை முழுவதிலும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளன. கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் இந்திய புலம்பெயர்ந்தோரை சட்டவிரோதமாக கடத்தியதில் தனது பங்குக்காக இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் 3 நாள் பயணமாக சீனாவுக்கு செல்லவுள்ளதாக துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷா கார் தெரிவித்திருக்கின்றார்.
1: இலங்கை செய்திகள்.
0: சொத்துக்கள் மற்றும் பிற பொறுப்புகள் பிரகடனத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட அறிவித்தலொன்றை விடுத்துள்ளது. 2026 சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான இறுதி திகதி ஜூன் மாதம் 30 என்று ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மை மற்றும் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இம்முறை அனைத்து பிரகடனங்களும் டிஜிட்டல் முறைமை ஊடாக மாத்திரமே வழங்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாத இறுதி நாட்களில் ஒரே நேரத்தில் அதிகமானோர் இணையதளத்தை பயன்படுத்துவதனால் தொழில்நுட்ப தடைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதனால் இறுதி நிமிடம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே பதிவுகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டனர். அத்துடன் நிர்ணயிக்கப்பட்ட திகதிகளுக்குள் சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறுவது பாரிய குற்றமாக கருதப்படும் என்றும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிகளுக்கு அமைவாக ஜூன் 30 பின்னர் பிரகடனங்களை சமர்ப்பிப்பவர்கள் மேலதிக கட்டணத்திற்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் மற்றும் அவர்களுக்கு எதிராக ஏனைய சட்ட நடவடிக்கைகளை எடுக்கவும் ஆணைக்குழு தயாராக உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார மீட்சிக்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் முறுமையான ஆதரவை வழங்குவதாக சர்வதேச ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்றது. நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின்போது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் ஜூலி கோசாக் இதனை தெரிவித்தார். அண்மை காலங்களில் இலங்கை பெரும் பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்திய 2 பாரிய அதிர்ச்சிகளை எதிர்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அவற்றில் முதலாவது டிட்வா புயல் என்றும் இது இலங்கை பொருளாதார நடவடிக்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய ஒரு இயற்கை அனர்த்தம் என்றும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் மத்திய கிழக்கு போரின் தொடர்ச்சியான தாக்கம் பற்றி அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கையில் மக்களுக்கு பொருளாதாரமும் விதிவிலக்கான மீளலும் திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மைல்கல்லாக உலகளாவிய டிஜிட்டல் கட்டண தளமான பேபால் இன்று முதல் இலங்கை தனது முழுமையான செயற்பாடுகளை ஆரம்பிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீண்டகாலமாக பேபால் சேவைகளுக்காக காத்திருந்த இலங்கை பயனாளர்களுக்கு, குறிப்பாக சுதந்திர ஊடகவியலாளர்கள் மற்றும் இணைய வணிகர்களுக்கு இது பெரும் வரப்பிரசாதமாக அமைகின்றது. இலங்கை பயனாளர்கள் இனி பேபால் மூலமாக சர்வதேச ரீதியாக கொடுப்பனவுகளை செய்ய முடிவதோடு உள்நாட்டு வங்கிகளினால் வழங்கப்பட்ட வரவு மற்றும் கடனட்டைகளை இதனுடன் இணைத்துக் கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் காணி தொடர்பான இலவச ஆலோசனை முகாம் புதன் மற்றும் வியாழன் ஆகிய 2 தினங்களிலும் மன்னாரில் உள்ள சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தில் இடம்பெற்றது. இதற்கு காணி தொடர்பான சட்ட மற்றும் நிர்வாக ஆலோசகர், ஓய்வு பெற்ற உதவி காணி ஆணையாளர் குருநாதன் இலவச ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார். இதன்போது காணி கொள்வனவு, காணி விற்பனை, தனியார் காணி ஆவணங்களுக்கான அரச காணி ஆவணங்கள், லீஸ் காணி தொடர்பான விடயங்கள், புதிய காணிகளுக்கான விண்ணப்ப நடைமுறைகள், காணி விற்பனையின் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள், காணி தொடர்பான ஏனைய சட்ட மற்றும் நிர்வாக விடயங்கள் தொடர்பான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. குறித்த 2 தினங்களும் காணி விடயங்களினால் பாதிக்கப்பட்ட பலர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர்.
1: இந்திய செய்திகள்.
0: மேற்காசிய போர் காரணமாக இந்தியா முழுவதிலும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி மத்திய அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 3.14 ரூபாயும் டீசல் லிட்டருக்கு 3.11 ரூபாயும் உயர்த்தப்பட்டிருப்பதாக எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. அமெரிக்க ஈரான் போரினால் சர்வதேச அளவில் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எண்ணெய் நிறுவனங்கள் நட்டத்தை சந்தித்து வருவதனால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஏற்படும் என்று பேசப்பட்டு வந்தது. பிரதமர் நரேந்திரமோடியும் எரிபொருள் பயன்பாடு சிக்கனம் தொடர்பில் இந்திய மக்களிடம் வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் இன்று கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று டெல்லி சென்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன காக்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்கின்றனர். இதுகுறித்து தெரிவித்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சி தமிழக மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், தமிழக வெற்றிக் கழகத்திடமிருந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவையில் இடம்பெற அதிகாரப்பூர்வ அழைப்பு முறைப்படி விடுக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். எத்தனை அமைச்சர் பதவிகள் வழங்கப்படும் என்பது குறித்து ஆலோசனைகள் இடம்பெற்று வருகின்றன. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழக அமைச்சரவையில் வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதனை தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முடிவு செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல்களிலும் காங்கிரஸ் தனது முழுப்பலத்தை வெளிப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான பணிகளை இப்பொழுதே தொடங்க காங்கிரஸ் கட்சியினருக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன் அதிகாலை செய்தி அறிக்கை.
1: கனேடிய செய்திகள்.
0: 2050 ஆண்டுக்குள் கனடாவின் மின்சார கட்டமைப்பை இரட்டிப்பாக்கும் திட்டத்தை பிரதமர் மாகானி அறிவித்திருக்கின்றார். இது 70% கனேடிய குடும்பங்களின் எரிசக்தி செலவுகளை குறைக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கனடாவை வலிமையாக்குதல் என்று அழைக்கப்படும் தனது அரசாங்கத்தின் புதிய தேசிய மின்சார திட்டத்தை மே 14 நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் காணி அறிவித்தார். இந்த மின்சார கட்டமைப்பு விரிவாக்கத்தின் காரணமாக $15 பில்லியன் வரை எரிசக்தி சேமிப்பு உருவாகும் என்றும், 2050 ஆண்டுக்குள் 10 இல் 7 குடும்பங்கள் தங்களின் மொத்த எரிசக்தி செலவை குறைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் வாகனங்கள், வெப்பமூட்டிகள் மற்றும் தொழிற்சாலை இயந்திரங்கள் போன்ற பல பொருட்கள் மின்சாரத்திற்கு மாறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த திட்டத்தை மிகவும் திறம்படவும் குறைந்த செலவிலும் எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை கண்டறிய அடுத்த சில மாதங்களில் மாகாணங்கள், பிரதேசங்கள், பழங்குடிகள் மற்றும் பயன்பாட்டு நிறுவனங்களின் தொழிற்சங்கங்களுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கனடாவின் மின்சார உற்பத்தியை இரட்டிப்பாக்குவதற்கு மிகப்பெரிய முதலீடுகள் தேவைப்படும் என்றும், இப்போதிலிருந்து 2050 ஆண்டு வரை இதன் மதிப்பிடப்பட்ட செலவு $1 டிரில்லியன் அதிகமாக இருக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் இந்திய புலம்பெயர்ந்தோரை சட்டவிரோதமாக கடத்தியதில் தனது பங்குக்காக இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் 12 பேரை எல்லை தாண்டி கடத்தியதாக சிவம் NAU மீது குற்றம் சுமத்தப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. நீதிமன்ற ஆவணங்களின்படி நியூயார்க் மாநிலத்துக்குள் மக்களை கடத்துவதற்காக குறைந்தபட்சம் அக்டோபர் 2004 முதல் June 2025 வரை LNU நடவடிக்கைகளை இயக்கினார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. புறம்பெயர்ந்தரை ஏற்றி வடக்கு நியூயார்க்கை சுற்றியிருக்கின்ற 10 இடங்களுக்கும் மொன்ட்ரியலில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தெற்கே உள்ள பிளாட்ஸ்பர்க்கில் உள்ள ஹோட்டல்களுக்கும் அழைத்துச் செல்ல வாகன சாரதிகளை ஒருங்கிணைப்பதே இவரது பங்கு என்றும் நீதித்துறை தெரிவித்துள்ளது. January 2025 அதிகாரிகளிடமிருந்து தப்பித்துச் செல்ல முயன்ற 2 வாகனங்களில் மொத்தம் 12 புலம்பெயர்ந்தோரை அமெரிக்க எல்லை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
0: பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாப் ஷெரீப் 3 நாள் பயணமாக சீனாவுக்கு செல்வதாக துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் கார் தெரிவித்திருக்கின்றார். May 23 இந்த பயணம் ஆரம்பிக்க இருப்பதாக நேற்றைய தினம் அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற ஐபிஐ பாகிஸ்தான் டிஜிட்டல் பொருளாதார மையத்தின் தொடக்க விழாவில் உரையாற்றிய பொழுது துணை பிரதமர் தார் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். மே 23 முதல் 26 வரை பிரதமர் சீனாவுக்கு அதிகாரப்பூர்வம் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். மேலும் இந்த பயணத்தின் போது மே 24 அன்று நடைபெறவுள்ள வணிகங்களுக்கிடையிலான கருத்தரங்கிலும் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஆகியோர் புதிய ஒருமித்த கருத்துக்களை எட்டியிருப்பதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. அந்த வகையில் ஈரான் போர் விவகாரம் குறித்து பேசிய அமைச்சகம், இந்த பிரச்சினைக்கு விரைவாக ஒரு தீர்வை காண்பது அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு தரப்பினரும் பிராந்திய நாடுகளுக்கும் நன்மை பயக்கம் ஒன்று என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்த தகவல் தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தும் அதே வேளையில் இரண்டு தலைவர்களும் ஒருவருக்கொருவர் சார்ந்த பிரச்சினைகளை முறையாக கையாள்வதற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. லட்வியா நாட்டின் பிரதமரான எவிகா சிலினா நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். ஆளும் கூட்டணியின் ஒரு பகுதியாக இருந்த இடதுசாரி முற்போக்கு கட்சி மே 13 தனது ஆதரவை மீளப்பெறுவதாக அறிவித்தது. இதன் காரணமாக சிலினா பெரும்பான்மையை இழந்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று அவரது ராஜினாமா அறிவிப்பு வெளியானது. கடந்த வாரம் யுக்ரைன் ட்ரோன்கள் பலமுறை வழிதவறி லட்வியா எல்லைக்குள் நுழைந்தது. இந்த சம்பவங்களை அரசு கையாண்ட விதம் தொடர்பாக எழுந்த சர்ச்சையின் காரணமாக முற்போக்கு கட்சியைச் சேர்ந்த லட்வியா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆண்ட்ரீஸ் லேப்ருடன் ராஜினாமா செய்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் ஒரு பாரிய மைல்கல்லாக உலகளாவிய டிஜிட்டல் கட்டண தளமான பேபால் இன்று முதல் இலங்கையில் தனது முழுமையான செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார மீட்சிகளுக்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்தும் முழுமையான ஆதரவை வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக இந்தியா முழுவதிலும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி இந்திய மத்திய அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் இந்திய புலம்பெயர்ந்தோரை சட்டவிரோதமாக கடத்தியதில் தனது பங்குக்காக இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாப் ஷெரீப் 3 பயணமாக சீனாவுக்கு செல்லவுள்ளதாக துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான இஷாக் டார் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் CMR தமிழ் FM இன் அதிகாலை செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், எட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
2: தொடர்ந்து நேர்கள் இறையோசை கேட்கலாம்.

இரையோசை நிகழ்ச்சியினை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வி வி பிரசன்னா சாரமதி குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. நிகழ்ச்சியில் தொடர்வது மகாநதி சோபனா பாடும் கிறிஸ்தவ கீதம்.

நேரம் 5:29 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் இறையோசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய இறையோசை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஒலிக்கும் பாடல் ஷாகுல் ஹமீத் பாடும் இஸ்லாமிய கீதம்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போயிடும். இந்த கோசலியும் மெலிவா மண்டலாமன்ட்டு பாக்குறோம். நீங்களே
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 9052708800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
9: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றதினை மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுமதை திண்ணுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா. அவற்றிற்கு நாம்

தன்னை உயர்ந்தவனாக எண்ணுவதாலேயே ஒருவன் உயர்ந்திட முடியாது. சிந்தனை கேட்டு நடப்பதனால் மட்டுமே உயர்ந்தவன் ஆகிவிட முடியும். உங்களுக்கு நீங்களே உயர்ந்தவன் சந்தேகமில்லை. அதாவது நீங்கள் உயர்ந்தவன் ஆவதும் தாழ்ந்தவன் ஆவதும் உங்கள் கையில். உங்கள் வாழ்வு உங்கள் கையில், உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில். ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால் உங்களை யாரும் கெட்டவனாக்க முடியாது. நீங்கள் முயற்சிக்காவிட்டால் யாருமே உங்களை உயர்த்திடவும் முடியாது. நீங்கள் உங்களை உயர்ந்தவனாக எண்ணுவதால் மட்டுமே நீங்கள் உயர்ந்தவனாகிவிட முடியாது. நினைத்தது நடக்கவும் கேட்டது கிடைக்கவும் நம்மிடம் அலாவுதீன் அற்புத விளக்கம் இல்லை. நாம் ஒன்றும் தேவகுமாரர்கள் அல்லர், நாம் மனிதர்களே. எண்ணத்தில் உயர்வு வேண்டும். அதே போல நான் உயர்ந்தவன்.

0: காணுங்கள், ஏற்றதொரு நெறியில் செல்லுங்கள், சட்டம் மீறி தர்மம் விலகாதீர்கள், அதற்கு பிறகென்ன, நீங்கள் தான் உயர்ந்தவர். காந்திஜி தன்னை மகாத்மா என்றா சொல்லிக் கொண்டார் இல்லையே, அவர் சத்தியம் காத்தார், அகிம்சை நெறியில் நின்றார், தன்னலம் மறந்தார். நாம் அவரை மகாத்மா என்றோம். நல்லூரை உலகம் போற்றும், புகழும், நம்பும். நீங்கள் நல்லவனாக மாறுங்கள், நல்லூர் சொல் கேளுங்கள், நல்ல சிந்தனையோடு நல்வழி நடவுங்கள். உலகம் உங்களை உயர்ந்தவன் என அங்கீகரிக்கும். அதுவரை காத்திருங்கள். தன்னை உயர்ந்தவனாக எண்ணுவதாலேயே ஒருவன் உயர்ந்திட முடியாது. சிந்தனை கேட்டு நடப்பதனால் மட்டுமே உயர்ந்தவன் ஆகிவிட முடியும். நல்லது நேர்களே, நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்து இன்றைய விடியல். மீண்டும் மற்றொரு விடியலினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன். வணக்கம்.
1: கணபதிக்கும் சுப்பிரமணியனுக்கும்

0: என்ன?
1: கற்பூர புத்தி இருக்க காட்டுனா அப்படியே புடிச்சிக்கும். கரித்துண்டு போட்டு போட்டு ஊதுனாத்தான் பிடிக்கும். வாழை மட்டை என்ன ஊதுனாலும் பிடிக்காது, தெரியுதா?
0: தெரியுது.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்குற நடி
2: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சாலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
4: முதியோர்
5: பராமரிப்பு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775

சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நேர்கள் காலை நேர ஒலிபரப்பினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து காற்றலையில் நேர்கள் புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேரம் காலை 6:01.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் உங்கள் அனைவரையும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று மே மாதம் 15 2026 வெள்ளிக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவரது வாழ்விலும் இனிய பொழுதாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கின்றோம். டொரண்டோ பெரும்பாகத்தின் சில பகுதிகளில் லேசான மழை தூறல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது ஒப்பநிலை 6°C என்று அதிகூடிய ஒப்பநிலை 20°C இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுதினம் மழைக்குரிய நாளாக இருந்தாலும் வெப்பநிலையில் உயர்ச்சி காணப்படுகின்றது. 23 மற்றும் 24°C வெப்பநிலை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வருகின்ற நாட்களில் வெப்பநிலையில் உயர்வு காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: இலங்கையின் முதலாவது புவிவெப்ப சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கும் அதனை உத்தியோகபூர்வமாக வர்த்தமானி மூலம் அறிவிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் சுமார் 7 மாவட்டங்களில் 88 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகளவான சேதங்கள் களுத்துறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. மாகாண சபை தேர்தல் குறித்து சகல தரப்பினருடன் வெளிப்படையான பேச்சுக்கு தயாராக உள்ளதாகவும், ஆனால் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை தவிர்த்த ஏனைய அதிகார பகிர்விலேயே தமக்கு உடன்பாடு உண்டு என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் அரசாங்கத்திடமும் கேட்டுக் கொள்வதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். அரசகாணி வேலைத்திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண கல்வி ஆணையாளர் ஆர் குருபரன் பங்குபெற்றலுடன் நேற்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கேரளாவில் புதிய முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட வி டி சதீசன் அந்த மாநில ஆளுநர் அர்லேகரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ள நிலையில் வரும் 18 புதிய அரசு பதவியேற்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு வங்கத்தில் உள்ள அனைத்து அரச உதவி பெறும் பாடசாலைகளிலும் காலை நேர கூட்டங்களில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்படுவதற்கு மாநில பாரதிய ஜனதா அரசு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது. அரச ஓய்வூதியம் குடும்பநல ஓய்வூதியம் பெறுவோருக்கு 58%லிருந்து 60% அகவிலைப்படி உயர்ந்திருப்பதாக நிதித்துறை அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திரமோடிக்கு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கின்றார். ஹண்டா வைரஸ் பாதிப்புக்குள்ளான எம்வி ஹோண்டியஸ் சவுசு கப்பலுடன் தொடர்புடைய பயணிகளுடன் ஒரே விமானத்தில் பயணித்ததை நாடு முழுவதிலும் உள்ள 26 நபர்கள் தற்பொழுது தொடர்பு கொள்ளப்பட்டு வருவதாக கனடாவின் தலைமை பொதுச் சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். எல்என்ஜி கனடா நிறுவனம் இந்த ஆண்டின் இறுதியில் இறுதி முதலீட்டு முடிவை எடுக்கும் என்றும், அது கனேடிய வரலாற்றில் மிகப்பெரிய தனியார் துறை முதலீடாக அமையும் என்றும் நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்துள்ளார். ஃபென்டனாயிலை உற்பத்தி செய்து விநியோகிப்பதற்காக மெக்சிகன் போதைப்பொருள் கும்பல்கள் தங்கள் செயற்பாடுகளை கனடாவுக்கு மாற்றி வருவதாக அமெரிக்காவின் உயர்மட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகள் மத்தியில் எழுந்திருக்கின்ற கேள்விக்கு, கனடாவில் செயற்கை போதைப்பொருள் உற்பத்தியில் மெக்சிகன் கும்பல்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் பங்கு இல்லை என்று ஆர்சிஎம்பியினர் தெரிவித்துள்ளனர். ஹெய்டி தலைநகரின் புறநகர் பகுதியில் சனிக்கிழமை முதல் கும்பல்களுக்கிடையே இடம்பெற்ற மோதல்களில் 10 பொதுமக்கள் உட்பட குறைந்தது 78 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையே நிலவி வரும் ராஜதந்திர கருத்து வேறுபாட்டுக்கு மத்தியில் 30 முன்பு விமானங்கள் சுட்டுவீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 94 வயதான கியூபாவின் முன்னாள் ஜனாதிபதி ராவல் காஸ்ட்ரோ மீது குற்றச்சாட்டை முன்வைக்க அமெரிக்கா நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஹண்டா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடரும் நிலையில் அமெரிக்கா முழுவதிலும் மேலும் 16 பேரை அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தனது நிர்வாகம் 2015 ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ராஜதந்திரத்தின் மூலம் உறுதி செய்ததாக தெரிவித்தார். மேலும் ராணுவ மோதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது ஹோமூஸ் நீரிணையில் எந்தவித இடையூறுமின்றி இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
2: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 vkrh.com.
6: தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதியினுடைய சீன பயணம் என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. உலகமே எதிர்பார்த்த ஒரு பயணமாக இந்த பயணம் அமைந்திருந்தது. காரணம், சீனாவோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்ற கவனம் பெற்றிருந்த ஒரு சந்திப்பாக இந்த கவனம் இருந்தது. மிக வெற்றிகரமாக உலகம் கவனித்த மறக்க முடியாத சந்திப்பு இது என்று ட்ரம்ப் இந்த சந்திப்பு தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இதேவேளை இந்த சந்திப்பை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் சீன அரசு ஊடகங்கள் குறிப்பிட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. 2 நாட்கள் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் வர்த்தகம், எரிசக்தி, ஈரான், தாய்வான் உட்பட்ட முக்கிய விவகாரங்கள் கலந்துரையாடப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. சீன அமெரிக்க எண்ணெய் கொள்முதல் செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், ஹோமோஸ் நீரிணை திறந்திருக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாகவும் சீனா ட்ரம்ப்பிடம் தெரிவித்ததாக குறிப்பிடப்படுகின்றது. பெரிய கொள்கை அறிவிப்புகள் வெளியாகாத போதிலும் அமெரிக்கா சீனா உறவில் இந்த சந்திப்பு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இதன் மூலமான அடுத்தடுத்த நகர்வுகள் எவ்வாறானதாக இருக்கும் என்ற கேள்விகள் தான் தற்பொழுது எழுந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நகர்வுகள் நாளுக்கு நாள் மாறுபட்டவையாக இருக்கின்றன. இப்பொழுது ஒன்றை கூறி பின்னர் அவர் அதிலிருந்து விலகுகின்ற தன்மையும் காணப்படுகின்றது. இப்பொழுது சீனா மீது பல்வேறு வரவேற்புகளை தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நாடு திரும்பியவுடன் என்னென்ன நடவடிக்கைகளை எடுப்பார் என்ற கேள்விதான் எழுந்திருக்கின்றது.

ஒலித்தோயும் பாடல் ஸ்டார் திரைப்படத்தில் இடம்பெறுது. பாடலுக்கான இசை இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 6 °C, சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. சில பகுதிகளில் லேசான மலைத்தூரல்கள் காலை வேளையில் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இன்று காலை வேளையில் வெப்பநிலை 17 °C, மதியம் 20 °C, மாலை மீண்டும் 17 °C வெப்பநிலை இருக்கும் என அறிவிக்கப்படுகின்றது. இன்று இரவு வெப்பநிலை 9 °C இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: இலங்கையின் முதலாவது புவிவெப்ப சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கும் அதனை உத்தியோகபூர்வமாக வர்த்தமானி மூலம் அறிவிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் சுமார் 7 மாவட்டங்களில் 88 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகளவான சேதங்கள் களுத்துறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. மாகாண சபை தேர்தல் குறித்து சகல தரப்பினருடன் வெளிப்படையான பேச்சுக்கு தயாராக உள்ளதாகவும், ஆனால் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை தவிர்ந்த ஏனைய அதிகார பகிர்விலேயே தமக்கு உடன்பாடு உண்டு என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் அரசாங்கத்திடமும் கேட்டுக் கொள்வதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். அரசகாணி வேலைத்திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண கல்வி ஆணையாளர் ஆர் குருபரன் பங்குபெற்றலுடன் நேற்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கேரளாவில் புதிய முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட வி டி சதீசன் அந்த மாநில ஆளுநர் அர்லேகரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ள நிலையில் வரும் 18ஆம் தேதி புதிய அரசு பதவியேற்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரச உதவி பெறும் பாடசாலைகளிலும் காலை நேர கூட்டங்களில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்படுவதற்கு மாநில பாரதிய ஜனதா அரசு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது. அரச ஓய்வூதியம் குடும்பநல ஓய்வூதியம் பெறுவோருக்கு 58% அறுபது வீதமாக அகவிலைப்படி உயர்ந்திருப்பதாக நிதித்துறை அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திரமோடிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கின்றார். ஹண்டா வைரஸ் பாதிப்புக்குள்ளான எம் வி ஹோண்டியஸ் சவுசு கப்பலுடன் தொடர்புடைய பயணிகளுடன் ஒரே விமானத்தில் பயணித்ததை நாடு முழுவதிலும் உள்ள 26 நபர்கள் தற்பொழுது தொடர்பு கொள்ளப்பட்டு வருவதாக கனடாவின் தலைமை பொதுச் சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். எல்என்ஜி கனடா நிறுவனம் இந்த ஆண்டின் இறுதியில் இறுதி முதலீட்டு முடிவை எடுக்கும் என்றும், அது கனேடிய வரலாற்றில் மிகப்பெரிய தனியார் துறை முதலீடாக அமையும் என்றும் நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்துள்ளார். ஃபென்டனாயிலை உற்பத்தி செய்து விநியோகிப்பதற்காக மெக்சிகன் போதைப்பொருள் கும்பல்கள் தங்கள் செயற்பாடுகளை கனடாவுக்கு மாற்றி வருவதாக அமெரிக்காவின் உயர்மட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகள் மத்தியில் எழுந்திருக்கின்ற கேள்விக்கு, கனடாவில் செயற்கை போதைப்பொருள் உற்பத்தியில் மெக்சிகன் கும்பல்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் பங்கு இல்லை என்று ஆர்சிஎம்பியினர் தெரிவித்துள்ளனர். ஹெய்டி தலைநகரின் புறநகர் பகுதியில் சனிக்கிழமை முதல் கும்பல்களுக்கிடையே இடம்பெற்ற மோதல்களில் 10 பொதுமக்கள் உட்பட குறைந்தது 78 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையே நிலை வரும் ராஜதந்திர கருத்து வேறுபாட்டுக்கு மத்தியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு விமானங்கள் சுட்டுவீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 94 வயதான கியூபாவின் முன்னாள் ஜனாதிபதி ராவல் காஸ்ட்ரோ மீது குற்றச்சாட்டை முன்வைக்க அமெரிக்கா நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஹண்டா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடரும் நிலையில் அமெரிக்கா முழுவதிலும் மேலும் 16 பேரை அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தனது நிர்வாகம் 2015ஆம் ஆண்டு ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ராஜதந்திரத்தின் மூலம் உறுதி செய்ததாக தெரிவித்தார். மேலும் ராணுவ மோதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது ஹோமூஸ் நீரிணையில் எந்தவித இடையூறுமின்றி இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கின்றார்.
0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
3: வொர்க்கிங் ஃபார் யூ.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working

புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அமெரிக்க மத்திய வங்கியான பெடரல் ரிசர்வ் இப்பொழுது தன்னுடைய அடுத்த தலைவர் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. கெவின் மேஷ் நியமிக்கப்படுவதற்கு இப்பொழுது அமெரிக்க சட்டமன்ற மேலவையான செனட் சபை ஒப்புதல் அளித்திருக்கிறது.

கெவின் மேஷ் புதிய தலைவராக பொறுப்பேற்பது உறுதியாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க வரலாற்றிலேயே ஒரு மத்திய வங்கியினுடைய தலைவர் நியமனம் இவ்வளவு கடுமையான அரசியல் பிரிவினையோடு உறுதி செய்யப்பட்டிருப்பது இதுதான் முதல் முறை என்று கருதப்படுகின்றது. ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜான் பேட்டமென் மட்டுமே ஆளும் குடியரசுக் கட்சியினரோடு இணைந்து கெவின் மேஷுக்கு ஆதரவு அளித்ததாக கூறப்படுகின்றது. அதேபோல் கெவின் மேஷ் பதவியேற்கும் இந்த தருணம் என்பது அமெரிக்க பொருளாதாரத்துக்கு மிகவும் சவாலான காலகட்டமாக இருக்கின்றது. அந்த நாட்டில் இப்பொழுது பணவீக்கம் எதிர்பாராத அளவில் அதிகரித்து வருவதனால் வட்டி வீதங்களை உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மத்திய வங்கி ஆளுநர் தள்ளப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் வட்டி வீதங்களை குறைக்க வேண்டும் என்ற டொனால்டு டிரம்பினுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றுவதில் கெவின் மேஷுக்கு சிக்கல்கள் ஏற்படலாம் என்று தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில் வட்டி வீதங்களை தீர்மானிப்பதற்கு கெவின் மேஷ் தலைமையில் வருகின்ற ஜூன் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ள அடுத்த கூட்டத்தின் மீது எதிர்பார்ப்பு கூடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வட்டி வீதங்களை இவரும் கூட்டினால் என்னென்ன நடவடிக்கைகளை டிரம்ப் எடுப்பார் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. டிரம்பினுடைய விருப்பம் இந்த வட்டி வீதத்தை குறைக்க வேண்டும் என்று மத்திய வங்கியினுடைய ஆளுநருடைய செயற்பாட்டுக்கு ஜனாதிபதியினுடைய தலையீடு இருப்பது என்பது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஒரு நீண்ட பயணத்தில் செல்வது என்பது ஒரு சிரமமான காரியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பல பொருளாதார வல்லுநர்களும் இவ்வாறு தலையிடுவது என்பது பொருளாதாரத்தை ஸ்திரமாக கொண்டு செல்வதில் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் என்ற ஒரு விடயம் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பினுடைய ஆதரவாளராக விளங்கக்கூடிய கெவின் மேஷ் அவர்கள் தற்பொழுது ஆளுநராக நியமிக்கப்படுவது என்பது பொருளாதாரத்தில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும், அவருடைய செல்வாக்கு இந்த விடயங்களில் எவ்வாறான தலையீட்டை கொண்டு வரும் போன்ற பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அதற்கான பதில் பொருளாதாரத்தினுடைய நிலைத்தன்மையை பொறுத்துத்தான் இருக்கும் என்ற ஒரு விடயம் இப்பொழுது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது.

0: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: கனடா சுவாமி விபுலானந்தர் கலைமன்றத்தின் வருடாந்த தமிழ் திறன் போட்டிகள் மே மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல், இலக்கம் 150 போரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 6-4-7-2-2-4-8-8-7-1.
0: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: நேரம் காலை 6:46.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 25. அருள் உடைமை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. மன்னுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லென்ப தன் உயிர் அஞ்சும் வினை. எல்லா உயிர்களிடத்திலும் கருணை கொண்டு அவற்றை காப்பாற்றுவதையே கடமையாக கொண்ட சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள்.

0: ஹரிஹரன், ஜியா மற்றும் அகஸ்டின் குழுவினர் பாடிய பாடல் ஒலித்தது. பாடலுக்கான இசை ஜி வி பிரகாஷ்குமார்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
2: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சூசர்?
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
1: ஸ்காம்ப்ரூவில் ஒரு அழகிய மண்டபம், பாபா பேங்க்வெட் ஹால். 100 முதல் 300 பேர் வரை அமரக்கூடிய வசதியுடன் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, பிறந்தநாள், குடும்ப ஒன்றுகூடல், எல்லா வைபவங்களையும் சிறப்பாக நடத்திட அறுசுவை உணவுகள், லைவ் ஸ்டேஷன், போட்டோ வீடியோ டெக்கரேஷன், மேலும் விசாலமான வாகன தரிப்பிட வசதி. பாபா பேங்க்வெட் ஹால், 33 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காம்ப்ரூ. 416-335-3334 416-335-3334

புத்தம்புது காலை நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது காலை நேர உற்சாகம். 7 மணிக்கு நீங்கள் இலங்கை இந்திய செய்தி அறிக்கையினை கேட்கலாம். கனேடிய தமிழர் சமூகம், கனேடிய தமிழர் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். 2009 தமிழர் தாயகமான முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என எந்த பாகுபாடுமின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றன. அந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களை நினைவு கூறவும் தமிழின அழிப்புக்கான நீதி கோரியும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் தவமிருக்கும் நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை 2 இடங்கள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. மே 18 திங்கட்கிழமை காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை 9050 பிரமலி ரோட் சிங்குசி பார்க்கில் அமைந்திருக்கின்ற தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியில் ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அன்றைய தினம் மாலை வேளையில் மாலை 6 மணிக்கு ஸ்காப்ரோ டவுன் சென்டர் அருகில் இருக்கின்ற அல்பர்ட் கேம்பல் ஸ்குவேரில் இன்னும் ஒரு நினைவு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அனைவரையும் இதில் கலந்து கொண்டு இறந்த உயிர்களுக்கு தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துமாறு கேட்டுக் கொள்கின்றார்கள் கனேடிய தமிழர் மாணவர் சமூகம் மற்றும் கனேடிய தமிழர் மாணவர் சமூகம் மற்றும் தமிழ் சமூகம். தொடர்புகளுக்கு அலையுங்கள் 437-431-93-0 அல்லது 647-914-2178. மீண்டும் அந்த இலக்கங்களை தருகின்றோம். 437-431-93-0 6-4-7-9-1-4-2-1-7-8.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
1: பொதுமக்களின் நாளாந்த பயணத்தை மீதப்படுத்தும் நோக்கில் லங்கா மோட்டார்ஸ் டிரான்சிட் நிறுவனம் தனது போக்குவரத்து வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்களை அறிமுகப்படுத்தி சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக பிரதான வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மாகும்புர கொழும்பு வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பனிப்பிட்டிய, தலவத்துக்குட, பாலம் துண சந்தை, கசல் மருத்துவமனை ஆகிய இடங்களில் நின்று செல்லும் என்றும், அதேபோன்று மாகும்புர கடவத்த வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பனிப்பிட்டிய, மகரகம, நாவின்ன, கிருளப்பன, நகரம்பிட்டிய வைத்தியசாலை, தெமட்டகுட ஆகிய இடங்களில் நின்று செல்லும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இரண்டு வேறுபட்ட இடங்களில் காவல்துறையினர் சுற்றிவளப்பில் ஈடுபட்ட பொழுது இலங்கையில் முறையான விசா இன்றி தங்கியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 17 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணந்துர வேளாண் மத்திய ஊழல் தடுப்பு பிரிவரால் களுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வாஸ்கடுவ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சுற்றிவளைப்பு இடம்பெற்றது. இதன்போது 14 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 22 முதல் 56 வயதுக்குட்பட்ட 12 சீன பிரஜைகள் மற்றும் 2 மலேசிய பிரஜைகள் என தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை நேற்று வியாழக்கிழமை திருகோணமலை காவல் பிரிவுக்குட்பட்ட முருகாபுரி பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் திருகோணமலை காவல்துறையினர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது விசா இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த 49 மற்றும் 50 வயதுடைய 3 இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக மேலதிக விசாரணைகளில் களுத்துறை வழக்கு காவல்துறையினரும் திருகோணமலை காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய கடற்படையின் பிரிட்ஜஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற கட்டியெழுப்பும் முயற்சியின் ஒரு பகுதியாக 16 நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச மாலுமிகளுடன் ஐஓஎஸ் சாகர் என பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்திய கடற்படை கப்பல் சுனைனா கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்திருக்கின்றது. ஐஓஎஸ் சாகர் கப்பலானது இந்திய கடற்படை பயிற்சி நிறுவனங்களில் வழங்கப்பட்ட கூட்டு துறைமுக பயிற்சிகளை தொடர்ந்து கடந்த மாதம் 2 தேதி மும்பையிலிருந்து தனது கடல்சார் பயணத்தை ஆரம்பித்திருந்தது. பங்களாதேஷ், இந்தோனேஷிய, கென்ய, மலேசிய, மாலத்தீவு, மொரிஷியஸ், மொசாம்பிக், மியான்மர், சிங்கப்பூர், ஷீஷெல்ஸ், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, தன்சானியா, தாய்லாந்து, டீமோர், லேஸ்டே மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் மாலுமிகள் அடங்கிய சர்வதேச குழுவினர் இந்த கப்பலில் சென்றிருக்கின்றனர். கடற்படை வீரர்களுக்கு கடலில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. கொழும்புக்கு சென்றிருக்கின்ற பொழுது கப்பலின் கட்டளை அதிகாரி, இலங்கை கடற்படையின் மூத்த அதிகாரிகளான மேற்கு கடற்படை கட்டளை தளபதி மற்றும் கடற்படை படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி ஆகியோரை சந்திக்கின்றனர். மேலும் சர்வதேச மாலுமிகள் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து தொழில்முறை ஆலோசனைகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபட இருப்பதோடு இலங்கையின் முக்கிய இடங்களுக்கும் விஜயம் செய்யவிருக்கின்றனர். இந்த முயற்சியானது ஒன் ஓஷன் ஒன் மிஷன் என்ற இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் பார்வையை உறுதிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு சொந்தமானது என கூறப்படும் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட மல்வானையில் உள்ள வீட்டை பொதுமக்கள் பாவனைக்காக கையளிக்குமாறு அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முன்னெடுத்த போராட்டம் இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த மாணவர்கள் நேற்று இரவு முழுவதிலும் அங்கேயே தங்கியிருந்து தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். அந்த வீட்டையும் அது அமைந்திருக்கின்ற நிலத்தையும் பொது பயன்பாட்டுக்காக ஒப்படைக்க கூறி இந்த போராட்டத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றனர். அமைச்சரவை மாற்றம் குறித்த குழப்பத்திற்கு மத்தியில் மே 21 பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திரமோடி அமைச்சரவையின் விரிவாக்கம் மற்றும் மாற்றியமைப்பு குறித்த யூகங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில் பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவையின் கூட்டம் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் அனைத்து மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள், தனிப்பொறுப்பு வகிக்கும் இணையமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தில் அரசு திட்டப்பணிகள் செயலாக்கம், மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள், அமைச்சரவை மாற்றம் ஆகியவை குறித்து கலந்துரையாடப்படும். அண்மையில் இடம்பெற்ற சட்டசபை தேர்தல்களில் மேற்கு வங்கத்தில் முதல் முறையாக பாரதிய ஜனதா அரசு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அசாம், புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. தமிழகத்தின் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் தேர்தலை சந்தித்த பாரதிய ஜனதா தோல்வியை சந்தித்துள்ளது. கேரளாவில் 3 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் எதிர்பார்த்த வெற்றி அதற்கு கிடைக்கவில்லை. இந்த முடிவுகளை அடிப்படையாக கொண்டு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவரான அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநில தலைவர் பதவியில் அவர் இல்லாவிட்டாலும் சட்டசபை தேர்தலில் மாநிலம் முழுவதிலும் தீவிர பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருந்தார். அதை பாராட்டும் வகையில் அவர் மத்திய அமைச்சரவையில் சேர்க்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே மாதத்திற்கான மகளிர் உரிமைத் தொகை 1,000 ரூபாய் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆட்சியில் பெண்களுக்கு மாதாந்தோறும் 15ஆம் தேதி வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமைத் தொகை வைப்பு செய்யப்பட்டு வந்தது. தற்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த தொகை மகளிருக்கு வழங்கப்படுமா என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சட்டசபையில் தெரிவித்த முதலமைச்சர் விஜய் கடந்த அரசாங்கத்தின் திட்டங்கள் தொடரும் என்று அறிவித்திருந்தார். இதை விரைவில் விடுவிக்க வேண்டும் என்றும் நேற்று அவர் உத்தரவிட்டிருந்தார். அத்துடன் இந்த திட்டத்தை மறுசீரமைக்க அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் இன்று மகளிர் உரிமைத் தொகை அவர்களின் வங்கிக் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது.
0: இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.

0: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை நீங்கள் 699,000 டாலரிலிருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 என தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு ஃப்ரீ அசைன்மெண்ட் இருக்கின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களே உள்ளதனால் நீங்கள் உங்களுடைய பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை நீங்கள் 800,000 இருந்து பெற்றுக் கொள்ளலாம். டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை 983,000 டாலரில் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 லக்ஷன் கந்தசாமி.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் சில்வர் கோல்ட் காயின்ஸ் பார்ஸ் அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.

அமெரிக்கா கனடா எல்லை வழியாக பெரிய ஆயுத கடத்தல் ஒன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வலையமைப்பை தாங்கள் இப்பொழுது முறியடித்திருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். நியூ ஹாம்ஷியர் மாநிலத்திலிருந்து கனடாவுக்கு சட்டவிரோதமாக பல டசின் துப்பாக்கிகள் கடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற சர்வதேச ஆயுத கடத்தலாக இது தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க நீதித்துறை அதிகாரி எரின் கரிகன் இது தொடர்பான வழக்கை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவத்தில் 5 பேர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் மேலும் 8 பேர் துப்பாக்கி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நடவடிக்கைகள் 2021 ஆண்டு கோடை காலத்திலிருந்து 2004 அக்டோபர் வரை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க ATF பியூரோ ஆஃப் ஆல்கஹோல் டுபாக்கோ அண்ட் ஃபயர் ஆர்ம்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மற்றும் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இணைந்து நடத்திய விசாரணையில்தான் இந்த 51 துப்பாக்கிகள் கனடாவுக்குள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணையினுடைய தகவலின்படி இந்த ஆயுதங்கள் கனடாவினுடைய பல பகுதிகளிலும் குற்றச்சம்பவங்களோடு தொடர்பட்டு மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மோன்ட்ரியலில் இடம்பெற்ற கடத்தல் மற்றும் கொலை முயற்சி விசாரணைகளிலும் இந்த ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளிவந்திருக்கின்றது. தொடர்ந்து இவ்வாறான நடவடிக்கைகள் என்பது கண்டறியப்பட வேண்டும் என்றும் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த கனடா எல்லை சேவை பாதுகாப்பு குறித்த முக்கிய எச்சரிக்கையாக இது பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலமாக பல தகவல்கள் தங்களுக்கு கிடைத்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர்.

0: பொன்னின் மதிப்பு காலத்தால் அழியாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே 2 இருந்து தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளுக்காக உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர் கோல்ட் காயின்ஸ் பாஸ் வாங்கவும் விற்கவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் இவர்களின் சேவையாக உங்களின் நகைகளை தூய்மையாக சோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெறவும், தங்க நகைகளை கோல்பாராக மாற்றவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைகோ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து சிறந்த விலை மற்றும் சிறப்பு ஆஃபர்ஸை பெற்றுக் கொள்ளலாம். மார்க்மென் ஸ்டீல் சந்திப்பில் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அழையுங்கள் 416-293-6262 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
4: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03
5: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

0: நேரம் காலை 7:30. CMR தமிழ் FM 101.3 செய்திகள். பொதுமக்களின் நாளாந்த பயணத்தை மீதப்படுத்தும் நோக்கில் லங்கா மோட்டார்ஸ் டிரான்சிட் நிறுவனம் தனது போக்குவரத்து வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்களை அறிமுகப்படுத்தி சேவைகளை விரிவுபடுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக பிரதான வழித்தடங்களில் புதிய நிறுத்தங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. மாகும்புர கொழும்பு வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பனிப்பிட்டிய, தலவத்துக்குட, பாலம் துண சந்தை, கசல் மருத்துவமனை ஆகிய இடங்களில் நின்று செல்லும் என்றும், அதேபோன்று மாகும்புர கடவத்த வழித்தடத்தில் பயணிக்கும் மெட்ரோ பேருந்து சேவைகள் பனிப்பிட்டிய, மகரகம, நாவின்ன, கிருளப்பன, நகரம்பிட்டிய வைத்தியசாலை, தெமட்டகுட ஆகிய இடங்களில் நின்று செல்லும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் 2 வேறுபட்ட இடங்களில் காவல்துறையினர் சுற்றிவளைப்பில் ஈடுபட்ட பொழுது இலங்கையில் முறையான விசாவின்றி தங்கியிருந்த குற்றச்சாட்டின் கீழ் 17 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணந்துற வேளாண் மத்திய ஊழல் தடுப்பு பிரிவரால் களுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட வாஸ்கடுவ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சுற்றிவளைப்பு இடம்பெற்றது. இலங்கையின் முதலாவது புவிவெப்ப சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கும் அதனை உத்தியோகபூர்வமாக வர்த்தமானி மூலம் அறிவிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் சுமார் 7 மாவட்டங்களில் 88 வீடுகள் பகுதிகளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகளவான சேதங்கள் களுத்துறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. மாகாண சபை தேர்தல் குறித்து சகல தரப்பினருடன் வெளிப்படையான பேச்சுக்கு தயாராக உள்ளதாகவும், ஆனால் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை தவிர்த்த ஏனைய அதிகார பகிர்விலேயே தமக்கு உடன்பாடு உண்டு என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் அரசாங்கத்திடமும் கேட்டுக் கொள்வதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். அரசகாணி வேலைத்திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண கல்வி ஆணையாளர் ஆர் குருபரன் பங்குபெற்றலுடன் நேற்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கேரளாவில் புதிய முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட வி டி சதீசன் அந்த மாநில ஆளுநர் அர்லேகரை நேரில் சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரியுள்ள நிலையில் வரும் 18 புதிய அரசு பதவியேற்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்குவங்கத்தில் உள்ள அனைத்து அரச உதவி பெறும் பாடசாலைகளிலும் காலை நேர கூட்டங்களில் வந்தே மாதரம் பாடல் கட்டாயமாக பாடப்படுவதற்கு மாநில பாரதிய ஜனதா அரசு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது. அரச ஓய்வூதியம் குடும்பநல ஓய்வூதியம் பெறுவோருக்கு 58% 60% அகவிலைப்படி உயர்ந்திருப்பதாக நிதித்துறை அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு நடத்தும் முடிவை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கின்றார். ஹண்டா வைரஸ் பாதிப்புக்குள்ளான MV ஹோண்டியஸ் சொகுசு கப்பலுடன் தொடர்புடைய பயணிகளுடன் ஒரே விமானத்தில் பயணித்ததை நாடு முழுவதிலும் உள்ள 26 நபர்கள் தற்பொழுது தொடர்பு கொள்ளப்பட்டு வருவதாக கனடாவின் தலைமை பொதுச் சுகாதார அதிகாரி தெரிவித்துள்ளார். LNG கனடா நிறுவனம் இந்த ஆண்டின் இறுதி முதலீட்டு முடிவை எடுக்கும் என்றும், அது கனேடிய வரலாற்றில் மிகப்பெரிய தனியார் துறை முதலீடாக அமையும் என்றும் நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்துள்ளார். ஃபென்டனாயிலை உற்பத்தி செய்து விநியோகிப்பதற்காக மெக்சிகன் போதைப்பொருள் கும்பல்கள் தங்கள் செயற்பாடுகளை கனடாவுக்கு மாற்றி வருவதாக அமெரிக்காவின் உயர்மட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகள் மத்தியில் எழுந்திருக்கின்ற கேள்விக்கு, கனடாவில் செயற்கை போதைப்பொருள் உற்பத்தியில் மெக்சிகன் கும்பல்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவில் பங்கு இல்லை என்று RCMP-யினர் தெரிவித்துள்ளனர். ஹெய்டி தலைநகரின் புறநகர் பகுதியில் சனிக்கிழமை முதல் கும்பல்களுக்கிடையே இடம்பெற்ற மோதல்களில் 10 பொதுமக்கள் உட்பட குறைந்தது 78 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையே நிலவி வரும் ராஜதந்திர கருத்து வேறுபாட்டுக்கு மத்தியில் 30 முன்பு விமானங்கள் சுட்டுவீழ்த்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 94 வயதான கியூபாவின் முன்னாள் ஜனாதிபதி ராவுல் காஸ்ட்ரோ மீது குற்றச்சாட்டை முன்வைக்க அமெரிக்கா நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. ஹண்டா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடரும் நிலையில் அமெரிக்கா முழுவதிலும் மேலும் 16 பேரை அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக அமெரிக்க நோய்க் கட்டுப்பாட்டு மற்றும் தடுப்பு மையங்கள் தெரிவித்துள்ளன. முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா தனது நிர்வாகம் 2015 ஆண்டு ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ராஜதந்திரத்தின் மூலம் உறுதி செய்ததாக தெரிவித்தார். மேலும் ராணுவ மோதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் அல்லது ஹோமூஸ் நீரிணையில் எந்தவித இடையூறுமின்றி இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார்.
1: CMR Tamil FM 101.3 செய்திகள்.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்கு ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனான
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 காலை நேர உற்சாகம் புத்தம்புது காலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏசியன்ஸ் வழங்கும் மெகா சேல் இடம்பெறுகின்றது. இன்றைய ஸ்டோர் முழுவதிலும் 80% வரை அதிரடி தள்ளுபடி விலையை வழங்குகின்றார்கள். அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரசி, சாஃப்ட் சில்க் மற்றும் ஃபேன்சி சாரீஸ் அனைத்தும் 40% to 70% தள்ளுபடி விலைகளில் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். மேலும் ஹாஃப் காஸ்ட் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், பிரைடல் லெஹெங்காஸ், ஷல்வார் செட்ஸ் அனைத்தும் 50% to 80% தள்ளுபடி விலையில் விற்பனையாகின்றது. பிளவுசஸ் வரும் $5 to $15 வரை மட்டுமே. அண்டர்ஸ்கர்ட், ஷேப் வேர் மற்றும் நைட் வேர், லெகிங்ஸ் எல்லாமே அன்பீட்டபிள் ப்ரைஸில் கிடைக்கின்றன. ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷர்வானி, வேட்டி, கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடி விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இலக்கு 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 23 ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்றது. மார்க்மேன் லோரன்ஸ் சந்திப்பில் ஏசியன்ஸ். 416-438-6568 4-6-4-3-8-6-5-6-8 ஏசியன்ஸ், த ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
7: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம், காலை 10 தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட், மிசிசாகா, hindumission.ca.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
9: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: 7:45, 8 கனேடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். டொரண்டோவின் தற்போதைய ஒப்பநிலை 7 செல்சியஸ், காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 19 செல்சியஸாக இருக்கும். குறைந்த வெப்பநிலை 9 செல்சியஸ். நாளைய தினமும் வெப்பநிலையில் உயர்வு காணப்படும். நாளை மறுதினம் என்று தொடர்ந்து வருகின்ற நாட்கள்

0: யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் ஒலித்தது.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 dollars வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
4: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 to 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடல் ஒன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494-905-302-9494.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.

கெனேடிய தமிழர் சமூகம், கெனேடிய தமிழ் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். 2009 தமிழர் தாயகமான முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என எந்தவித பாகுபாடுமின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் கடக்கின்றன. இந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களை நினைவுகூறவும் தமிழின் அழைப்புக்கான நீதி கூறியும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை 2 இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. மே 18 திங்கட்கிழமை காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை 9050 பிரமலி ரோட் செங்கூசி பார்க்கில் அமைந்திருக்கின்ற தமிழ் இனப்படுகொலை நினைவு தூபியில் ஒரு நிகழ்வும், அதே நாள் மாலை 6 மணிக்கு ஸ்காப்ரூ டவுன் சென்டர் அருகில் இருக்கின்ற ஆல்பர்ட் கேம்பில் ஸ்குவேரில் 2வது நிகழ்வும் நடைபெறுகின்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கெனடிய தமிழர் சமூகமும் கெனடிய தமிழ் மாணவர் சமூகமும் அன்போடு அழைக்கின்றன. தொடர்புகளுக்கு 437-431-93-3 அல்லது 647-914-2178.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இன்று மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: பிரதமர் மாகாணியும் அல்பர்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித்தும் இன்று கல்கரியில் சந்திக்கின்றனர். இந்த சந்திப்பின் போது மாகாணத்தின் தொழில்துறை கார்பன் வெளியேற்ற கட்டண நிர்ணயத்தின் எதிர்காலம் குறித்த ஒப்பந்தத்தை அவர்கள் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2040 அல்பர்டா தனது வெளியேற்ற கட்டணத்தை ஒரு டன்னுக்கு $130 உயர்த்துவதற்கான திட்டத்தை இருவரும் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு கடற்கரைக்கு குழாய் அமைக்கும் பொருட்டு கார்பன் கட்டண திட்டம் உட்பட பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக இரண்டு மாகாணங்களும் கடந்த நவம்பரில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உறுதியளித்திருந்தன. இன்றைய ஒப்பந்தம் அதனை மேலும் முன்னெடுத்துச் செல்ல வழிவகுக்கும் என்று பிரதமர் மாகாணி தெரிவித்திருக்கின்றார். ஒன்டாரியோவில் கண்காணிக்கப்படும் எஞ்சியுள்ள போதைப்பொருள் நுகர்வு மையங்களுக்கான காலக்கெடு நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அந்த மையங்களை சார்ந்திருப்பவர்கள் அந்த சேவைகள் இல்லாமல் தாங்கள் எப்படி உயிர் பிழைப்போம் என்று கவலைப்படுவதாக தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் ஒன்டாரியோ மாகாணத்தில் எஞ்சியிருக்கின்ற 8 பாதுகாப்பான ஊசி போடும் மையங்களுக்கான நிதியுதவியை ஜூன் மாதம் நிறுத்தப்போவதாக அறிவித்திருந்தது. இந்த நடவடிக்கை அளவுக்கு அதிகமான போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் மரணங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் சுகாதார பராமரிப்பு செலவுகளை அதிகரிக்கும் மற்றும் பொது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் ஆர்வலர்கள் கடுமையாக கண்டித்திருக்கின்றனர். ஒன்டாரியோ சுகாதார அமைச்சரின் செய்தி தொடர்பாளர் போதைப்பொருள் ஊசி போடும் மையங்களின் தோல்வியுற்ற அணுகுமுறைக்கு பதிலாக வீடற்றோர் மற்றும் போதை மீட்பு சிகிச்சை மையங்கள் என அறியப்படும் போதை பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுவிப்பதை அடிப்படையாக கொண்ட தனது மாதிரியை கொண்டுவர அரசாங்கம் $560 மில்லியன் முதலீடு செய்வதாக தெரிவித்துள்ளார். உணவு பணவீக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் பல கனேடியர்கள் உயர்தரமான பொருட்களை தவிர்த்து உணவு செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்க சிறு மளிகைப் பொருட்கள் விற்பனை கடைகளை நாடி வருகின்றனர். வழக்கமான மளிகை கடைகளைப் போலல்லாமல் இந்த விற்பனை கடைகள் பெரிய அளவிலான உற்பத்தியாளர்கள் அல்லது மொத்த விற்பனையாளர்களிடமிருந்து உபரி பொருட்கள் அல்லது சிறு குறைபாடுகள் உள்ள உணவுப் பொருட்களை தள்ளுபடி விலையில் வாங்கி பின்னர் அவற்றை நுகர்வோருக்கு குறைந்த விலையில் விற்கின்றன. உணவுப் பொருட்களுக்கான பெரும் தள்ளுபடிகளுக்கு இதேபோன்ற ஆர்வம் இருப்பதை கண்டு இருப்பதாக தெரிவித்திருக்கின்ற கியூபெக்கைச் சேர்ந்த லிக்விடேஷன் மரி என்ற நிறுவனர் இந்த ஆண்டின் இறுதிக்குள் கிட்டத்தட்ட இதுபோன்ற 20 கடைகளை திறப்பதை தான் நோக்கமாக கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு சீனா உடன்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். பெய்ஜிங்கில் சீன ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பிறகு வழங்கிய பதிவு செய்யப்பட்ட நேர்காணலின் போது அமெரிக்க எண்ணெயை வாங்குவதற்கு சீனா ஒப்புக் கொண்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். இரண்டு நாட்டு தலைவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற உயர்மட்ட சந்திப்பானது உலகளாவிய எரிசக்தி சந்தையில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடற்கரை பகுதிக்கு அருகே ஹோமுஸ் நீரிணைக்கு அருகில் நேற்று காலையில் ஒரு கப்பல் கைப்பற்றப்பட்டதாக பிரிட்டிஷ் ராணுவம் தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட கப்பல் பிறகு ஈரானிய எல்லைக்குட்பட்ட கடல் நீர்ப்பரப்பை நோக்கி சென்று கொண்டிருந்ததை UKMTO கண்டறிந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹொண்டுராஸ் நாட்டின் கொடியுடன் பயணித்த ஹுவை சுவான் என்ற இந்த கப்பல் தற்பொழுது ஈரானிய கடல் எல்லை நோக்கி கொண்டு செல்லப்படுவதாக பிரித்தானிய கடல்சார் வர்த்தக செயற்பாட்டு அமைப்பு உறுதிப்படுத்தியது. இந்த கப்பல் இறுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைராவுக்கு வடகிழக்கே 70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தபொழுது அதன் இருப்பிட தரவுகள் பதிவாகியிருந்தன. இதுகுறித்து விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் அந்த கப்பல் ஈரானிய கடல் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் பிரிட்டிஷ் ராணுவம் தெரிவித்தது. இதேவேளை ஒமான் கடற்பரப்பில் பயணித்த இந்திய கொடியுடன் கூடிய ஹாஜி அலி என்ற கப்பல் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆளில்லா விமானம் மூலம் அல்லது ஏவுகணை மூலம் நடத்தப்பட்டதாக கருதப்படும் இந்த தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து அந்த கப்பல் கடலில் மூழ்கியது. எனினும் கப்பலில் இருந்த 14 இந்திய மாலுமிகளும் ஒமான் காவல்துறையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு திபா துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். சோமாலியாவில் இருந்து கால்நடைகளை ஏற்றிச் சென்ற இந்த கப்பல் மீதான தாக்குதல் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சீனாவுக்கு ஒருநாள் பயணத்தை மேற்கொள்ளவிருக்கின்றார். இந்த பயணம் மே 20 நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பயணம் பெய்ஜிங் ஒன்றான மாஸ்கோவின் வழக்கமான அலுவல்சார் தொடர்புகளின் ஒரு பகுதியே என்றும் இதையொட்டி பிரம்மாண்டமான அணிவகுப்போ அல்லது சிறப்பான வரவேற்போ இருக்கும் என்று பெரிதாக எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். தரம்ஸ்லா விளையாட்டரங்கில் நேற்றிரவு இடம்பெற்ற IPL போட்டியில் 6 விக்கெட்டுகளினால் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த போட்டியில் முதலில் துருப்படுத்தாடிய பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 200 ஓட்டங்களை பெற்றது. பஞ்சாப் கிங்ஸினால் நிர்ணயிக்கப்பட்ட 201 ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு பதிலுக்கு துருப்படுத்தாடிய மும்பை இந்தியன்ஸ் 19.5 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 205 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோசெல் கால் 416-700-2222. ஜே.ca.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
4: 416-700-2222 Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhikavatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the Pradesh Chellathuk, thanks.
5: Chellam illa dad, Silvam.
4: Chari, chari.
8: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
9: ஆலோசனைகளும்
8: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
10: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. 647-887-9358.
11: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
12: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
11: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
12: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
11: 416-271-5992.
12: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
2: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரங்கில் புத்தம் புதிய ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் ஒன்றினை $699,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. அழையுங்கள் 416-888-8044. சிங்கிள் கராஜ் மற்றும் டபுள் கராஜ் டவுன் ஹவுஸ் க்ளோசிங் 2027 ஃப்ரீ அசைன்மெண்டோடு வழங்கப்படுகின்றது. லிமிடெட் எண்ணிக்கையிலான டவுன் ஹவுஸ்களை உள்ளதால் உங்களுடைய பதிவுகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். அத்துடன் சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகளை 800,000 இருந்தும் டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகளை $983,000 இருந்தும் நீங்கள் பெறலாம். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. லக்ஷன் கந்தசாமி.
13: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
14: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
13: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
14: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
15: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்.
9: மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
0: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
0: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ், 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன் Mega Sale.
4: Dr. Sabavathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

0: வணக்கம் நேர்களை, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிகவும் உலகில் எதிர்பார்க்கப்படுகின்ற பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி சீன ஜனாதிபதியை சந்தித்திருப்பது உலக பொருளாதார வல்லுநர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற விடயமாக மாறியிருக்கின்றது. ஈரான் விவகாரம் தொடர்பாக கூடுதலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று இந்த போர் என்பது தணிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இவருடைய பயணம் அமைந்திருந்தது. பொழுதிலும் இந்த பயண திட்டமிடல் குழுவை பார்க்கின்ற பொழுது அல்லது அங்கே நடைபெற்ற சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க பொருளாதாரத்தை மட்டும் மையமாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு சந்திப்பாகத்தான் இதனை உற்று நோக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதியோடு சென்றிருக்கின்றவர்கள் மிக முக்கியமான நிறுவனங்களுடைய தலைவர்களாக இருக்கின்றார்கள். அத்தோடு அங்கு பேசப்பட்ட மிக முக்கிய விடயங்களாக தாய்வான் விவகாரம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள், அதன் பின்னர் தான் ஈரானுடைய விடயம் குறித்தும் பேசியிருக்கின்றார்கள். இந்த விடயங்களில் இந்த பேச்சுவார்த்தையினுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கின்றது, அத்தோடு பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட விடயங்கள் என்ன, குறிப்பாக சீன ஜனாதிபதி குறித்து அமெரிக்க ஜனாதிபதி புகழாரம் சூட்டியிருக்கின்றார், இந்த விடயங்களை பின்னணியாக வைத்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பல விடயங்களை பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார், அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், மிக முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதியினுடைய விஜயம் ஒரு முக்கிய சந்திப்பை மேற்கொண்டு செல்கின்ற ஒரு சந்திப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் என்று வெளிவருகின்ற செய்திகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இந்த உரிய இலக்கை நோக்கி இந்த சந்திப்பு பயணித்திருக்கிறதா?
1: நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது ஒரு இராஜாங்க சந்திப்பு என்பதை விட வியாபார சந்திப்புக்கான முன்னேற்பாடுகளாக நாங்கள் கருதக்கூடியது. டிரில்லியன் டாலர்கள் பெறுமதியான உலகின் பணக்காரர்கள் அங்கே அழைத்து செல்லப்பட்டார்கள் அல்லது தொழிலதிபர்கள் அங்கே அழைத்து செல்லப்பட்டார்கள். அத்துடன் டொனால்டு டிரம்ப் அவர்களின் முழுமையான அமைச்சரவை கூட அங்கு சென்றிருந்தது. எனவே ஏற்பாடுகளின் பிரகாரம் எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டனவா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். சீனா தனது துணிவான நடவடிக்கைகளை அங்கே காட்டியிருக்கின்றது என்பது சீன அதிபரின் முதல் நாள் உரையின் போதான கிரேக்க வரலாற்று பொறி என்றே குறிப்பிடுவதாக இருக்கட்டும். டெசிடம் டிராப் என்கின்ற ஒரு பொறியை குறிப்பிட்டிருந்தார். என்னவென்றால் தாய்வான் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுமாக இருந்தால் அது நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு போராக வரும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அதை மிகவும் இலகுவான ராஜதந்திர மொழியில் அந்த முன்னுதாரணத்தை காட்டி கூறியிருந்தார். அந்த முன்னுதாரணத்தின்படி ஒரு வளர்ந்து உலகின் உயர இருக்கின்ற ஒரு நாடு அதே இடத்திற்கு வருகின்ற இன்னொரு நாட்டுடன் பொருத்தமாக இருந்தால் அந்த நாடு போரிட தயங்காது என்பது. எனவே தாங்கள் தாய்வான் விவகாரத்தில் அதை அவர் ஒரு சிவப்பு கூடாக திட்ட தெளிவாக கூறியிருந்தார். மறுபக்கமாக அதை விடுத்து பார்ப்பமாக இருந்தால் முடிவுகள் எட்டப்பட்டனவா என்றால் பல முடிவுகள் எட்டப்பட்டதான மன்னிக்கவும் டொனால்டு டிரம்ப் அவர்களின் இந்த ஃபாக்ஸ் செய்தி பிரகாரம் தெரிகின்ற பொழுதும் உண்மையாக அது எவ்வாறு எட்டப்பட்டன என்கின்ற தெளிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக நீங்கள் முதலாவதாக குறிப்பிட்ட ஈரான் விவகாரம் தொடர்பாக ஆம், ஈரானுக்கு எந்தவித ஆயுத வளங்களையும் சீனா மேற்கொள்ளாது, ஈரான் ஹோமஸ் கால்வாயை திறப்பதற்கான முயற்சிகளை தாங்கள் எடுப்போம் என்கின்ற நிலைப்பாடுகள் குறிப்பிடப்பட்டாலும் அது எவ்வாறு இலக்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இன்னும் தெரியவில்லை. அதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
0: இதில் மிக முக்கியமாக இப்பொழுது அமெரிக்க தரப்பிலிருந்து வெளிவருகின்ற செய்தி சீனா அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்ய இருப்பதான செய்தி. ஏனென்றால் இந்த ஹோமோஸ் நீரிணை திறக்கப்பட வேண்டும் என்பதில் சீனா உறுதியாக இருக்கின்றது. ஈரான் விவகாரத்தில் சீனாவினுடைய முக்கிய பிரச்சனையாக இருப்பதே இந்த பிரச்சனை. அப்படி இருக்கின்ற பொழுது சீனா அமெரிக்காவிடம் எண்ணெய் கொள்வனவு தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா? அமெரிக்க தரப்பில் வெளியிடுகின்ற இந்த செய்தியை எவ்வாறு நாங்கள் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாம்?
1: இல்லை, அதில் ஒரு தெளிவு பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. என்னவென்று சொன்னால் இப்போ முற்று முழுதாக அமெரிக்காவின் எண்ணெயை வாங்குவதாக இல்லை, ஆனால் ஆம் வாங்குவதாக, அதாவது அவர்களுக்கு தேவை இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட வீதம் 70% தான் இந்த மத்திய கிழக்கு கால்வாயின் ஊடாக அல்லது ஈரானின் ஊடாக செல்கின்றது. மிச்சம் 30% தற்பொழுது வெனிசுலாவை கூட அல்லது வெனிசுலாவின் எண்ணெய் உற்பத்தியை கூட அமெரிக்கா கையகப்படுத்தி வைத்திருப்பதால் அதை அமெரிக்கா நிச்சயமாக தனது ஒரு எண்ணெய் விநியோகமாகத்தான் குறிப்பிடும். இங்கே நான்கு விடயங்கள் முக்கியமாக அவர்கள் வாங்குவதாக ஒத்துக்கொண்டதாக இருந்தாலும் அவற்றின் இந்த வெளியீடுகள் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக பல பத்தாண்டுகளுக்கு பிறகு சீனா போயிங் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கு ஒப்புக்கொண்டுள்ளது. 200 போயிங் விமானங்கள் 200 போயிங் விமானங்கள் என்றால் அவை பல பில்லியன் டாலர்களை தொடும். அதே போல இந்த சோயாபீன்ஸ் அந்த விடயத்திலும் மற்றது நீங்கள் குறிப்பிட்ட எண்ணெய் விடயத்திலும் மற்றது இந்த விவசாயங்களுக்கான பொருட்கள் விடயத்திலும் இந்த நான்கு விடயத்திலும் அமெரிக்காவிடம் இருந்து தாங்கள் கொள்வனவு செய்வதாக அவர்கள் கூறியிருந்தாலும் அங்கே பல விடயங்கள் தெளிவாக்கப்படவில்லை. இதற்கு வரி விதிப்புகள் எவ்வாறு இருக்கும், மற்றது எதிர்பார்க்கப்பட்ட அதாவது வந்து AI தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த செமிகண்டக்டர்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் எவ்வாறு, அதாவது வந்து ரயர் மினரல்ஸ் எனப்படுகின்ற இப்பொழுது அமெரிக்காவின் ஆயுத தேவைகளுக்கு அல்லது இந்த அதிநவீன உலகின் ஆயுதங்களை தயாரிப்பதற்கு துல்லியமாக சென்று சாக்குகின்ற பல 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்து ஏவப்படுகின்ற பொழுதும் இலக்கை எந்தவித அச்சு பிசகாமல் தாக்குகின்ற இந்த ஆயுதங்களை செய்வதற்கு இந்த அரிதான பூமியில் கிடைக்கின்ற கனிமங்கள் மினரல்ஸ் எலிமெண்ட்ஸ் என்பது தேவை. அது சீனாவிடம் தான் கையிருப்பு அதிகமாக இருக்கின்றது. அதை எவ்வளவு அமெரிக்காவுக்கு அது கொடுக்கும் என்கின்ற விடயம் எல்லாம் அங்கே கணக்கில் எடுக்கப்படவில்லை அல்லது வெளிவர இன்னும் வெளிவரவில்லை அது தொடர்பான தகவல்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் இது ஒரு பல பில்லியன் டாலர்கள் வருமானத்தை தருகின்ற ஒரு பேச்சுவார்த்தையாக எதிர்பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இப்பொழுது குறிப்பாக அந்த கொண்டு செல்லப்பட்ட அமெரிக்காவின் முதலாய தொழில் முனைவர்கள் அல்லது முதலாய பணக்காரர்கள் பணக்காரர்கள் என்றுதான் கூற வேண்டும், பணக்காரர்கள் எல்லாம் அங்கே சென்ற பொழுது பல பாரிய ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கலாம் என்கின்ற நிலைமை காணப்பட்டது. ஏற்கனவே அவர்கள் இப்பொழுது டெஸ்லாவை எடுத்தால் கூட ஏற்கனவே அவர்களுக்கு சீனாவில் தயாரிப்பு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இதனை விரிவுபடுத்துவதாகவோ அது குறித்த நடவடிக்கைகளை எடுப்பதாகவோ தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவை குறித்த விடயங்கள் இரண்டு தரப்பும் ஆம் வெற்றிகரமாக நடந்தன என்று கூறுகின்ற பொழுதும் இது குறித்த விடயங்கள் வெளிவராத நிலையில் இது சீனா மிகவும் ஒரு சாதகத்தை தரக்கூடிய தன்மை, அதாவது வந்து ஒரு விருந்தினரை கூப்பிட்டு நாங்கள் வளர்ந்து விட்டோம், இனி எங்களுக்கும் தாய்வான் வேரத்தில் நீங்கள் தலையிட்டால் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே போர் ஏற்படும் என்பதை நேரடியாக சொல்கின்ற துணிவு சீனாவுக்கு வந்திருக்கின்றது என்பதுதான் இந்த முதலாய செய்தியாக பார்க்கப்பட வேண்டும். அடுத்த செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது அமெரிக்காவுக்கு தேவை இருக்கின்றது காலம் வாங்குவதற்கான. இப்பொழுது ஃபீஃபா என்கின்ற அதாவது உலக உதைபந்தாட்ட கிண்ண போட்டிகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட போகின்றன. அதற்குரிய வருவாயாக அவர்கள் எதிர்பார்த்திருப்பது 10-11 பில்லியன் டாலர்கள் அது மேலதிகமாக கொண்டு வரும் என்று. அதற்காகத்தான் அவர்கள் பெரிய பாரிய விளையாட்டரங்கங்களை பல நகரங்களிலும் அமைத்து 46 போட்டிகள் என்று நினைக்கின்றன 46 போட்டிகளை தங்கள் நாட்டில் நடத்துவதற்கு ஒப்புக்கொண்டார்கள். அதற்கான சாந்தப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக விமானத்துறை சார்ந்த ஒருவரின் கருத்தியலின்படி கனடாவிற்கு சுமார் 40 சார்ட்டர் ஃபிளைட் பிரத்யோக வாடகைக்கு அமர்த்தப்பட்ட விமானங்களில் விளையாட்டு வீரர்கள் ஐரோப்பா போன்ற இடங்களில் இருந்து வருகின்றார்கள். ஆனால் அதே அளவான விமானங்கள் அமெரிக்காவுக்கு இன்னும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே அமெரிக்கா இப்பொழுது ஒரு சாந்த முகத்தை எடுத்து இந்த உலக உதிரை பந்தாட்ட கிண்ண போட்டி காலத்தை ஒரு சாதாரண நிலைக்கு கொண்டு செல்வதற்காக சில விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளும். அது ஈரான் விவகாரத்திலாக இருக்கட்டும் மற்ற விவகாரங்களாக இருக்கட்டும். எனவே சீனாவின் இந்த பேச்சு என்பது எவ்வாறு அவர்களுக்கு வெற்றியை தந்திருக்கின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அல்லது அவர்கள் அறிவித்த பிறகு ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இரண்டு தரப்பும் பல விடயங்களை குறிப்பிடவில்லை. குறிப்பாக நான் குறிப்பிட்ட இந்த விமானங்கள் வாங்குவதுதான் முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. அதே போல இந்த AI தொழில்நுட்ப பதிவு இப்பொழுது அதாவது 600 மில்லியன் சீன மக்கள் AI பாவிக்கின்றார்கள் என்ற பொழுது அங்கே ஒரு பெரிய சந்தை இருக்கின்றது அந்த LLM என்கின்ற லார்ஜ் லாங்குவேஜ் மார்க்கெட்டுக்கு. எனவே அவர்கள் அது குறித்த நடவடிக்கைகளில் எவ்வாறான வெற்றிகளை பெற்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
0: சரி, இதே மாதிரி கனேடிய பிரதமர் சீனாவுக்கு விஜயம் மேற்கொண்டு அங்கே பல ஒப்பந்தங்களில் காய்ச்சாத்திட்ட பொழுது அமெரிக்கா ஒரு வன்ம நோக்கத்தில் அதனை அணுகியதை பார்த்தோம். இவ்வாறு செய்யக்கூடாது என்ற காட்டமான அறிவிப்புகளை எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். இப்பொழுது தானும் தன்னுடைய வர்த்தக நோக்கத்திற்காகத்தான் அவருடைய பயணம் அமைந்திருக்கின்றது. இந்த நிலையில் இந்த திடீர் மாற்றமாக இதனை பார்க்கலாமா, அல்லது அவர் தெரிந்து கொண்டேதான் மாக்கானி மீது அந்த அழுத்தத்தை பிரயோகித்திருந்தாரா?
1: இல்லை, அது தெரிந்து கொண்டுதான். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், இது ஒரு முறை பிற்போடப்பட்ட விஜயம், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய விஜயம் ஒரு முறை பிற்போடப்பட்டுத்தான் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. இதே போல சீனா அதிபர் சி அவர்களின் விஜயத்தை அவர்கள் செப்டம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அதற்கு முதலாக கனடா சென்று இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தை எட்டியது என்பது அவர்களுக்கு சற்றே சினமூட்டிய விடயம். குறிப்பாக நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னது போல அவர்களுக்கு அந்த சீனாவின் மீது உளவு பார்க்கின்றது என்பதில் பெரிய ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக தங்கள் விடிய அவர்கள் இப்பொழுது விஜயத்தின் பொழுது கூட அவ்வாறான எல்லை மீறல் உளவுகள் பார்க்கப்பட்டனவா என்கின்ற சந்தேகங்களை கொண்டவர்கள் போன்ற தூற்றப்பாடுகளை அவர்களுடைய பாதுகாப்பு தரப்பினர்களும் அல்லது சில நபர்களும் காட்டியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது, அல்லது முரண்பாடுகள் கூட ஏற்பட்டன. குறிப்பாக ஒரு இவர்களுடைய நினைக்கிறேன் பொருளாதார துறை அமைச்சராக இருக்க வேண்டும் செல்கின்ற பொழுது, அதாவது சாதாரணமாக சீன பாதுகாப்பு தரப்பு தடுத்து விட்டது, உங்களிடம் இது அனுமதி பத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், அவ்வாறாக ஒரு கரடுமுரடான பாதையாக அல்லது காட்டமாக பாதுகாப்பு விடயங்களில் அக்கறை கொண்டதாக காட்டப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் இந்த கனடாவின் நடவடிக்கை என்பது இவ்வாறு செய்ததன் மூலம் உளவு பார்க்கக்கூடிய விடயங்கள் அல்லது இந்த கார்கள் எலக்ட்ரிக் கார்கள் உளவு பார்த்து அவர்கள் சில வழிகளில் மாயைகளில் நம்புகின்றார்களா அல்லது உண்மையில் அவ்வாறு இருக்குமா என்பது தெரியாவிட்டாலும் அவர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் சீன மின்சார தயாரிப்பு கார்களில் இருக்கின்ற கேமராக்கள் மற்றும் ஒளிவாங்கி சாதனங்கள் சகலவற்றையும் செய்மதி மூலம் சீனா கட்டுப்பாட்டிற்குள் வைத்து அவை மூலம் தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கும் என்று. ஆனால் அதன் உண்மை புலம் தெரியாது. ஆனால் அதனை ஒரு சாட்டாக அவர்கள் வைத்து இந்த கனடாவின் நடவடிக்கையை பெரிதும் கண்டிப்பதற்கான முயற்சி எடுத்திருந்தார்கள். இருந்த பொழுதிலும் கனடா ஆரோக்கியமான முறையில் தான் அதனை மேற்கொண்டிருந்தது. அது எந்த விதத்திலும் அதாவது வந்து தடுக்க முடியாது என்றால் கனடாவை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு தேவை அடையாளப்படுத்தப்பட்டு அது அங்கே சென்றிருந்தது. அந்த தேவையை அடையாளப்படுத்திய தரப்பாக அமெரிக்கா இருந்திருந்தது. எனவே அது எங்களுக்குரிய வெற்றி, கனடாவுக்குரிய வெற்றி, அப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டும்.
0: சரி, இப்பொழுது பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் சீனாவுக்கு விஜயத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். அதே போன்று வருகின்ற 20ஆம் தேதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களும் இந்த விஜயத்தை மேற்கொள்ள இருப்பதான செய்தி இன்றைய தினம் வெளிவந்திருக்கின்றது. அமெரிக்க பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட அணுகுமுறையாக இந்த விடயங்கள் இருக்குமா? அதே நேரத்தில் நிகழ்ச்சியின் நிறைவு கேள்வியாக, ஈரான் போருக்கு என்ன நடக்கப் போகிறது?
1: இல்லை, ஈரான் போர் தற்காலிகமாக அநேகமாக இந்த ஃபீஃபா என்கின்ற உதைபந்தாட்ட போட்டி காலம் வரையும் சில வேளைகளில் ஒரு சாதக தன்மையை பெறலாம் என்றாலும் இங்கே உள்ள சிக்கல் என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் எந்த இடத்தை பிடித்தாலும் அந்த இடத்திலிருந்து விலத்துவது என்பது இல்லை. எனவே நாங்கள் இனி ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு சில வேளைகளில் இஸ்ரேலிய வரைபடத்தில் பார்க்கக்கூடியதாக அது லெபனானில் கைப்பற்றிய பிரதேசங்களும் காசா போன்ற இடங்களில் கைப்பற்றிய பிரதேசங்களும் இடம்பெறலாம் என்கின்ற நிலைதான் இருக்கின்றது என்றால் அவ்வாறுதான் அது தன்னை பெருப்பித்துக் கொண்டு வந்திருக்கின்றது. நாங்கள் 60ஆம் ஆண்டு கைப்பற்றினார்கள், 70ஆம் ஆண்டு கைப்பற்றினார்கள், 80ஆம் ஆண்டு கைப்பற்றினார்கள் என்று ஏதோ ஒரு வரலாற்று பாடத்தை போல பார்த்துக் கொண்டு செல்கின்றோம். ஆனால் இந்த முறை அவ்வாறு இடம்பெறுமா என்பதற்கான தெளிவு இல்லை என்றால் ஈரான் என்கின்ற சக்தி ஒரு புதிய முகத்தை காட்டியிருக்கின்றது. அந்த நிலையில் அமெரிக்கா என்பது அந்த ஹோமோஸை துறப்பதற்கான விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ளுகின்ற தரப்பாக இருக்கின்றது. சில வேளைகளில் இவர்கள் இந்த பொருளாதாரத்தையும் இந்த உலக உதவி பந்தாட்டத்தையும் கணக்கில் எடுக்காமல் சென்று இந்த விடயங்களில் செயற்படுவார்களா இருந்தால் உலகு நிச்சயமாக ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு செல்ல போகின்றது. நாங்கள் இப்பொழுது இந்தியாவின் எண்ணெய் விலை என்பது திடீரென 3 ரூபாய்களால் உயர்த்தப்பட்டிருக்கின்றது நேற்றிலிருந்து. அதே போன்று பல நாடுகளிலும் இந்த விவகாரம் என்பது பல தாக்கங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று நீங்கள் கேட்ட அந்த கேள்வியின் அந்த பாகிஸ்தானின் விஜயம் என்பது பாகிஸ்தான் நிச்சயமாக சீனா ஈரானிற்கு ஒரு அழுத்த சக்தியாக அல்லது இந்த பேச்சுவார்த்தைக்கு வெற்றிக்கான ஒரு ஆதரவு சக்தியாக இருப்பதற்கான முயற்சியை ஏற்கனவே மேற்கொண்டிருந்தது. எனவே அவர்களுடைய விடயம் என்பது வேறு. ஆனால் ரஷ்ய ஜனாதிபதியின் விடயம் என்பது நிச்சயமாக இந்த விடயத்தில் ஒரு ஈரானிற்கு ஆதரவு தளம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான இல்லையோ அல்லது இந்த விவகாரத்தை எவ்வாறு கையாளுவது என்பதை அறிய வேண்டிய தேவையோ ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் என்றால், கடந்த வருடம் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் ஆனால் சீன ஜனாதிபதி, ரஷ்ய ஜனாதிபதி மற்றும் வடகொரிய ஜனாதிபதி ஆகியோர் அந்த அதாவது வந்து மகாநாட்டில் கலந்து கொண்டது ஒரு பெருத்த பேசு பொருளாக இருந்திருந்தது. இப்பொழுது அமெரிக்க அதிபர் 9 வருடங்களின் பின் சீனா சென்றிருக்கின்றார், ஆனால் ரஷ்ய அதிபர் கடந்த வருடமும் சென்றார், இந்த வருடமும் சென்றார். எனவே அது அவர்களுடைய நெருங்கிய உறவை காட்டுகின்றது. எனவே ஈரான் போர் என்பது நாளும் பார்க்க வேண்டிய போராக மாறியிருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் பொருளாதார தேவைகள் எவ்வாறு அதனை நிர்ணயிக்கும் என்பதுதான் அதன் முடிவை கொண்டு வரும். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
0: நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. மீண்டும் விரிவாக பேசுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம்.
1: நன்றி ராம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். இலங்கையின் முதலாவது புவிவெப்ப சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கும் அதனை உத்தியோகபூர்வமாக வர்த்தமானி மூலம் அறிவிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தற்பொழுது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதிலும் சுமார் 7 மாவட்டங்களில் 88 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகளவான சேதங்கள் களுத்துறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன. மாகாண சபை தேர்தல் குறித்து சகல தரப்பினருடன் வெளிப்படையான பேச்சுக்கு தயாராக உள்ளதாகவும், ஆனால் காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களை தவிர்த்த ஏனைய அதிகார பகிர்விலேயே தமக்கு உடன்பாடு உண்டு என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதை சர்வதேச சமூகத்திடமும் அரசாங்கத்திடமும் கேட்டுக் கொள்வதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். அரசகாணி வேலைத்திட்டம் தொடர்பான முன்னேற்ற மீளாய்வுக் கூட்டம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் வடமாகாண கல்வி ஆணையாளர் ஆர் குருபரன் பங்குபெற்றலுடன் நேற்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. கேரளாவில் புதிய முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட வி டி சதீசன் அந்த மாநில ஆளுநர் அர்லேகரை நேரில் சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரியுள்ள நிலையில் வரும் 18 தேதி புதிய அரசு பதவியேற்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site Cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
2: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தா சாப்பிட வர போய் கோசரியில் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். நீங்க
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
0: பொன்னின் மதிப்பு காலத்தால் குறையாதது, நம்பிக்கையின் அளவு அதைவிட உயர்கின்றது. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதல் முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் புதிய தரம். தங்க நகை வியாபாரிகளை உங்கள் நகை வியாபாரத்துக்கு தேவையான சில்வர், கோல்ட் காயின்ஸ், பாஸ் வாங்கவும் விற்கவும் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அத்துடன் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக மாற்றவும் எலைட் கோ கோல்ட் கிரேட். எலைட் கோ ஆப்பினை நீங்கள் டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெற்றுக் கொள்ளலாம். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ். அழையுங்கள் 416-293-6262, 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம். எலைட் கோ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். எலைட் கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்.

CanSmile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206 மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. ஏஷியன்ஸ் வழங்கும் மெகா சேல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்டைய ஸ்டோர் முழுவதிலும் 80% வரையிலான தள்ளுபடி விலைகளில் பொருட்கள் விற்பனையாகின்றன. அழகான காஞ்சிபுரம் சேலைகள், மைசூர் சில்க், பனாரசி சாஃப்ட் சில்க் மற்றும்

சாரீஸ் அனைத்தும் 40% முதல் 70% தள்ளுபடி விலைகளில் கிடைக்கின்றன. மேலும் ஹாஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், பிரைடல் லெஹங்காஸ், ஷல்வார் செட்ஸ் அனைத்தும் 50% முதல் 80% வரையான அசத்தலான தள்ளுபடி விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். பிளவுசஸ் வரும் 5 டாலரிலிருந்து 15 டாலர் வரை மட்டுமே. அண்டர்ஸ்கர்ட், ஷேப் வேர் மற்றும் நைட் வேர், லெகிங்ஸ் எல்லாமே அன்பீட்டபிள் பிரைஸில் கிடைக்கின்றன. ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஷர்வானி, வேட்டி, கிட்ஸ் வேர் கூட சிறப்பு தள்ளுபடி விலைகளில் காத்திருக்கின்றன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 36/1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 23, ஸ்கார்ப்ரோ. மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் சந்திப்பில் ஏசியன்ஸ், 416-438-6568, 416-438-6568. ஏசியன்ஸ், தி ஒன் ஸ்டாப் ஷாப்பிங் சென்டர் ஃபார் தி என்டையர் ஃபேமிலி.

0: நேரம் 8:51 நிமிடம். சூரிய வெளிச்சம் நிறைந்து காணப்படுகின்றது. தற்பொழுது வெப்பநிலை 12.8 செல்சியஸ். வடமேற்கு திசை நோக்கி காற்று 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 19.8 செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 9.8 செல்சியஸ். சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாகவே காணப்படும். நாளை அதிகூடிய வெப்பநிலை 22.8 செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 13.8 செல்சியஸ். கனேடிய தமிழர் சமூகம் மற்றும் கனேடிய தமிழ் மாணவர் சமூகம் விடுக்கும் அறிவித்தலை தருகின்றோம். 2009 தமிழர் தாயகமான முள்ளிவாய்க்காலில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் ஆண் பெண் குழந்தைகள் என எந்த பாகுபாடுமின்றி கொல்லப்பட்டு 17 ஆண்டுகள் கடக்கின்றன. இந்த காலகட்டத்தில் பலியான அப்பாவி பொதுமக்களை நினைவு கூறவும் தமிழின அழிப்பிற்கான நீதி கோரியும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் தவம் இருக்கும் நாளாக மே 18 அடையாளப்படுத்தப்பட்டு வருகின்றது. இம்முறை 2 இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. மே 18 திங்கட்கிழமை காலை 11 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை 9050 பிரமலி ரோட் சிங்குசி பார்க்கில் அமைந்திருக்கின்ற தமிழின படுகொலை நினைவு தூபியில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதே தினம் மாலை 6 மணிக்கு ஸ்காப்ரூ டவுன் சென்டர் அருகில் இருக்கின்ற ஆல்பர்ட் கேம்பல் ஸ்குவேரிலும் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு கனேடிய தமிழ் மாணவர் சமூகம் மற்றும் கனேடிய சமூகம் அன்போடு அழைக்கின்றது. தொடர்புகளுக்கு 4374193 6479142178.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 6 கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
4: Everything okay? No problem, Dijinam.
5: Bar kalamu closing da, tadikkira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா, 647-713-6049.
0: ஒலிக்கும் இந்த பாடலோடு நானும் இன்றைய ஒலிபரப்பில் இருந்து விடைபெற இருக்கின்றேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 24 மணி நேரமும் ST2 அலைவரிசையில் தமிழ் ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். மீண்டும் CMR தமிழ் FM இரவு ஒலிபரப்பு 9 மணிக்கு ஆரம்பமாகும். அதுவரையில் பல்கலாச்சார நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். செய்தி பிரிவில் கடமையாற்றிய உமா பாரதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான், உங்கள் அன்பின் SJ ராம்பிரசன்.

0: ஃபார் எனி இன்ஃபர்மேஷன் கால் சரப் சபர்வால் 6478648844. That's 6478648844.
1: Or visit teamsabarwal.com.
2: Your search ends here.
3: घर कहीं भी लेना हो